நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 27 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12 தேதி புதன்கிழமை. மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரமைப்பது காலை 5 மணி 50 நிமிடம் 40 நொடி.

0: மதித்தார்.
1: கள்ளை குடிக்க வேண்டாம், குடித்தால் என்ன? சான்றோர்களால் மதிக்கப்படுவதை வேண்டாதவர்கள் குடிக்கட்டும். குறள் எண் 922 அதிகாரம் கள் உண்ணாமை.
0: உண்ணற்க கள்ளை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார்.
1: கள்ளை குடிக்க வேண்டாம், குடித்தால் என்ன? சான்றோர்களால் மதிக்கப்படுவதை வேண்டாதவர்கள் குடிக்கட்டும். குறள் எண் 922 அதிகாரம் கள் உண்ணாமை.
2: குறளமிதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழலறிவும் தொடர்ந்து வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்பது காலை இதில் 4 அறிவும் உட்டோப்பியா. எழுதி வழங்கியவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல் உங்கள் கவனத்திற்கு பகுதியில் டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. நகர்வலத்தில் சென்னை புறநகர் ரயில் சேவையில் மாற்றம், பி சரவணன் அவர்கள் எழுதிய செய்தி. கோவை, நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 KHz காலை 10:00 முத்து சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் பி சின்னம்மாதேவி அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் மணிவண்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து

மெல்லிசை. ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆஸ்தா வன பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 என்னுயிர் தோழி, வாங்க பேசலாம். மிளிரும் மங்கைகள். ஒப்பனை கலைஞர் ஸ்ரீ காமாட்சி தேவி ஹரிஹரசுதன் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் பற்றிய தகவல்கள். உங்களுக்காக பகுதியில் வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள் குறித்து பென்சில் ஸ்கெட்சிங் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள். 2:15 திரைகாலம், 2:40 விளையாட்டு அரங்கம். தடகள வீரர் பி சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாலம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் இன்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றி திரைய விமர்சனம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் செந்தில். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 14 பகுதி. காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு. திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த மார்கரெட் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:15 செய்தி சுடர். 9:30 கரங்கிசை நிகழ்ச்சியில் டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நூற்று 1.4 FM ரெயின்போ அலைவரிசையில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்றுவர் தகவல். வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷவர் ரெயின்போ. 9:02 ரெயின்போ ர. 10:02 கெட் செட் கோ. 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆஸ்தா வன பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 2:00 ரெயின்போ மெரடிஸ். 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர், வேர் சிகிச்சை குறித்து பல் மருத்துவர் டாக்டர் கே ஆர் கீதா அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா. 100.1 FM கோல்டு அலைவரிசையில் 11:30 மல்லே பூத்துண்டா தில்லை நிகழ்ச்சி. சிஹெச் மதன்மோகன் அவர்கள் வழங்கும் கவிதை. நண்பகல் 12:00 திரைகாணம். 12:40 மெல்லிசை. 1:10 இசையமலர். இதில் கே பாரதி அவர்களின் பாட்டு இடம்பெறும். வி பார்கோ விக்னேஷ் அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 லயன் விநியாசம். திருத்தணி எம் சுரேஷ் பாபு, அடையார் ஜி சிலம்பரசன் ஆகியோரின் தவில் இசை முதல் பகுதி. 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். 4:10 தேனி நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு இடம்பெறும். வி வி ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். 6:10 விசிலேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம் டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி. மாணவர்களின் மாதிரி நாடாளுமன்றம் ஆங்கிலத்தில். பங்கேற்பவர்கள் ஏ ஹர்ஷிதா லோதா, ஜான்வி அசோக் பஜாஜ், அலிசா சயீதா, அந்தரா நாராயணன், பி லத்திகா ஜெயின், வன்ஷி ஆர்ஜெயின் ஆகியோர். தொடர்ந்து எ மிஸ்டீரியஸ் ஸ்பேஸ், பி அபர்ணா வழங்கும் உரை. 7:45 திரையிசை. 7:50 செய்தி கதமம். 8:00 சன்சத் சமீக்ஷா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சர்ச்சா காபிஷேகி. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:40 திரைகானம்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணி முதல் வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்ஜி மினிவை, நண்பகல் 12 மணிக்கு ரெட்டோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆஸ்தா வன பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும், 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 7:30

0: on the auspicious occasion of Karkadiyaku Vavu. The new moon day in the Malayalam month of Karkadirakam is considered the most sacred day in the Hindu tradition to perform rites for departed souls seeking their eternal peace and spiritual liberation. The ritual started between 3:30 a.m. and 5 a.m. in most of the temples. The India Meteorological Department, IMD, has forecast heavy to very heavy rainfall over East Rajasthan, Gangetic West Bengal, Madhya Maharashtra and Odisha today. India continued its impressive medal-winning run at the Commonwealth Fencing Championship in Lagos, Nigeria. After securing 17 medals on the opening day on Monday, Indian fencers added more medals to the country's tally. Karan Singh and Sherjan Shantimol clinched gold medals for India in the senior men's events last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
3: இனிமை மிகுந்தது வாழ்க்கை. அந்த இனிமை எங்கிருக்கிறதென்றால் உறவுகளின் அன்பில் இருக்கிறது. இவ்வுலகம் இன்றும் இயங்குவதற்கு காரணம் உறவுகளின் பிணைப்புதான். வாழும் காலத்தில் உறவுகளோடு கூடியிருந்தால் எவ்வித துன்பமும் நமக்கில்லை. உங்களின் சின்னஞ்சிறு மனச்சிறையில் அடைபட்ட நினைவுகளை திரும்பி பாருங்கள். உறவுகளின் உன்னதம் உங்களுக்கு புரியும். விடுமுறை காலத்தில் விருந்தினர் வந்ததும் விழா காலத்தில் விமர்சையாய் சென்றதும் உங்களின் நினைவுக்கு வரும். பள்ளிக்குச் செல்லும் போது பாசமுடன் தலைவாரி பொட்டிட்டு அழகு பார்த்து நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வானத்து சாமிகளையெல்லாம் வாயில் வரை அழைத்து வந்து வேண்டிக் கொள்ளும் அம்மாவின் முகம் மனதில் பதிந்த ஓவியம்தானே. ஓய்வென்பதை அறியாது மழை வெயில் பாராது நமக்காக உழைத்த அப்பாவின் கால்களில் பதிந்த ஆணிகள் இன்னும் நம்முள் குத்துகின்றதல்லவா? காலத்தின் வசம் சென்ற நம் நினைவுகள் அனைத்திலும் நம் உறவுகளின் சாயல் மட்டும்தான் பதிந்திருக்கும். உயர்ந்த மரத்தின் வலிமை வேர்களில்தான் இருக்கிறது. இன்று எவ்வளவு தூரம் வளர்ந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அச்சமூகத்தில் நாம் வாழ்வதற்கு கற்றுத்தந்தது நம் உறவுகள்தான். இருக்கும் பொழுது அதன் அருமை யாருக்கும் தெரிவதில்லை. அவை இல்லாத சூழலில்தான் எனக்கென்று யாராவது இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற உணர்வு தோன்றும். உறவுகளின்றி தனிமையில் இருக்கும் மனிதர்கள் உறவுகளோடு கூடி வாழும் மனிதர்களை காணும்போது நமக்கு இப்படி யாரேனும் இருந்தால் நன்றாக இருக்குமே என ஏங்குவார்கள். உறவு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உணர்வின் வெளிப்பாடு. அன்பின் மகத்துவத்தை காட்டும் கண்ணாடி. அக்கண்ணாடி அழகை காட்டும். அதை உடையாது பாதுகாத்து வைப்பதில்தான் உண்மையான வெற்றியே இருக்கிறது. வளரும் வரை தேவைப்பட்ட நல்லாகிய உறவு, வசதி வாய்ப்புகள் வரும்போது தேவையற்று போவதை இன்றைய நாளில் அதிகம் காண்கிறோம். ஒன்றை உணர்ந்து கொண்டால் உறவுகளில் விரிசல் இல்லை. எல்லோருடைய மனமும் வேறு, அதில் தோன்றும் எண்ணங்களும் வேறு. அப்படி இருக்கும்போது சிலவற்றை தள்ளியும் சிலவற்றை ஏற்றும் செல்வது உறவுகளின் ஆழத்திற்கு உதவும். சின்ன சின்ன சிக்கல்கள் எழும்போது அவற்றை விட்டு கொடுத்து செல்வதால் இங்கு நாம் எதையும் இழக்கப் போவதில்லை. குடும்ப உறவுகளில் தோன்றும் புரிதல் நாம் பணிபுரியும் இடங்களிலும் நமக்கான மாற்றத்தை உருவாக்கி பண்பாளனாக நம்மை மாற்றும். அன்பால் அனைத்தையும் வழிநடத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் வலிமை உண்மையில் குடும்பத்திடமிருந்து கிடைப்பதுதான். இதை உணர்த்த உங்களுக்கு ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அவரிடம் பல மாணவர்கள் கல்வி கற்று வந்தனர். அம்மாணவர்கள் குருவிடம் வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. மாணவர்கள் வித்தைகளை கற்று திரும்பும் காலமும் வந்தது. அதில் ஒரு மாணவனுக்கு சகல கலைகளையும் நான் கற்றுவிட்டேன், அதனால் இனி எனக்கு யாருடைய துணையும் அவசியமில்லை, என்னால் தனித்து இயங்க முடியும் என்ற எண்ணம் தோன்றியது. அதை தன் சக நண்பர்களிடம் பெருமையாக கூறி மகிழ்ந்தான். அதை தொலைவிலிருந்து கேட்ட குரு, கலைகளை கற்று அதன் மூலம் பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் உதவும் மனப்பான்மை தோன்ற வேண்டிய இவனுக்கு எதிர்மறையான எண்ணம் தோன்றியிருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என எண்ணி அம்மாணவன் குருகுலம் விட்டு நீங்கும் நாளில் ஒரு ஆலமரக்கன்றை பரிசளித்தார். அதை வாங்கிய மாணவனுக்கு மிகுந்த ஏமாற்றம். குருவே, தங்களிடமிருந்து சகல கலைகளையும் கற்று நீங்கும் எனக்கு நீங்கள் அற்புத போர்க்கருவிகளையோ எவருக்கும் கிடைக்காத அரிய நூல்களையோ தருவீர்கள் என எண்ணினேன். நீங்கள் சாதாரண மரக்கன்றை தருகிறீர்கள் என்றான். அதை கேட்ட குரு, அன்பு மாணவனே, இம்மரக்கன்றை நற்று வளர்த்துவா, குறித்த காலம் வரும்போது நான் உன்னை காண வருவேன் என வழியனுப்பினார். குரு சொன்னது போலவே அம்மாணவனும் அந்த ஆலமரக்கன்றை நட்டு வளர்த்தான். காலங்கள் பல கடந்தன. ஆலங்கன்று விழுதுவிட்டு நிற்கும் பெரிய ஆலவிருட்சமாக மாறியது. அதில் பல பறவைகள் கூடிகட்டி வாழ்ந்தன. வழிப்போக்கர் பல நிழலுக்கு இலைப்பாரினர். கால்நடைகள் தலைகளை உண்டன. பலருக்கும் அம்மரம் பயன் தந்தது. ஒரு நாள் மீண்டும் குரு மாணவனை காணச் சென்றார். அவரை அன்போடு வரவேற்ற மாணவனிடம், நான் கொடுத்த மரக்கன்று எங்கே என குரு கேட்டார். அப்போது மாணவன், இதோ தாங்கள் கொடுத்த மரக்கன்று என ஆலவிருட்சத்தை மாணவன் காட்டினான். அப்போது குரு, இம்மரம் வளர்வதற்கு எதுவெல்லாம் துணை செய்தது என கேட்டார். நாள்தோறும் நான் ஊற்றிய நீரும் வளமான மண்ணும் மலையும் சூரிய ஒளியும் என்றான். அப்படியானால் ஒரு மரம்

0: மலர நீர், மண், மழை, சூரிய ஒளி உதவியது என்றால் நீ சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்திட எப்படி நீ மட்டும் காரணமாக இருந்திருப்பாய்? உன் பெற்றோர், ஆசிரியர், உறவுகள் எல்லாம் காரணமாக இருந்திருப்பார்களே. பின் எப்படி எல்லோரின் உதவியையும் பெற்று வளர்ந்த நீ யாருடைய உதவியும் இல்லாமல் என்னால் தனித்தியங்க முடியும் என கூறுகிறாய்? அன்பு மாணவனே, வளரும் காலத்தில் உதவிய உறவுகளை வாய்ப்புகள் வந்த பின் உதறி தள்ளுவது உத்தமமான செயலாகாது. நீ உன் ஆற்றலால் தனித்தியங்க முடிந்தாலும் தனித்தியங்கும் ஆற்றலை உன்னுள் விதைத்தது உன் உறவுகள்தான் என்பதை ஒருபோதும் மறவாதே என குரு கூறினார். அதை கேட்ட மாணவனுக்கு தன் தவறு புரிந்தது. அதுபோல தன் வாழ்க்கையில் உயர்வுக்கான பல களங்கள் நமக்கு தோன்றினாலும் அந்த களங்கள் யாவும் தோன்றும் முன் நமக்கு துணையாக இருந்தது நம் உறவுகள் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். அன்போடு கலந்து உறவின் மகத்துவத்தை போற்றுவோம் வாருங்கள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இசையும் இறை உணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு 6:15. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பி. சுசீலா பாடியிருப்பது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 27 நாள் புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: உழவர் பெருமக்களே, வானிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களில் இருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இதன் மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர். என் நம்பிக்கை உயர்ந்தது, என் பயிர்களுக்கும் பாதுகாப்பு கிடைத்தது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் 10 கால சாதனைகள். 92 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இதில் விண்ணப்பித்துள்ளனர். விவசாயிகளுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கிடைத்துள்ளது. 25 கோடி விவசாய விண்ணப்பதாரர்கள் பயிர் காப்பீட்டின் பலனை பெற்றுள்ளனர். தேசிய பயிர் காப்பீட்டு வலைதளம் மூலம் வெளிப்படையாக மற்றும் விரைவாக காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையை விவசாயிகள் பெறலாம். குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் 15/8/2026. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள வேளாண் துறை அலுவலகத்தை அணுகலாம். பொதுச்சேவை மையங்களை தொடர்பு கொள்ளலாம். நாடு தழுவிய சேவை எண் 1444-7 1444-7. இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர்.
3: நிலக்கடலை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. நிலக்கடலை சாகுபடி செய்ய 2 பட்டம் சிறந்த பட்டங்கள். மானாவாரியாக இருந்தால் ஆடிப்பட்டம். இந்த பட்டம் இரவைக்கு உகந்த பட்டம். கார்த்திகை பட்டம். அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். திண்டிவனம் 13, கோ 6, கோ 7, TAG 24 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். முன்னதாக கோடை உழவு செய்திருப்பீர்கள். அடிவுரமாக தொழுவுரம் 12.5 டன், ஜிப்சம் 200 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்டச்சத்துக்களை நிலத்தில் இட வேண்டும். அதாவது 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து, 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். அதாவது 2.5 ஏக்கருக்கு. விதையளவு 2.5 ஏக்கருக்கு 125 முதல் 140 கிலோ என்ற அளவில் விதைப்பு செய்ய வேண்டும். இது 2.5 ஏக்கருக்கு. விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். விதை நேர்த்தி இல்லா விவசாயம் இல்லை. அதாவது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் ஃபிளாரசன்ஸ் எதிர் உயிரியை கலந்து விதைக்க பயன்படுத்துங்கள் விதைகளை. நுண்ணுயிர் விதை நேர்த்தியும் அவசியம். 3 புட்டலங்கள் ரைசோபியம், 3 புட்டலங்கள் பாஸ்போபாக்டீரியா, இவற்றை 3 லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைகளை விதைக்க வேண்டும். பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 1 அடி, அதாவது 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஃப்ளூ குளோராலின் என்ற களைக்கொல்லி 2 லிட்டர் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து உடனடியாக வயலில் தெளிக்க வேண்டும். பிறகு 20 முதல் 25 நாள் கை களையும் எடுக்க வேண்டும். இலைவழி உரம் தெளிப்பு அவசியம். அதாவது நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 5 கிலோ 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூப்பூக்கும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். 45வது நாள் விதைத்த 45வது நாள் 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் விளைச்சல் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு

0: 1500 முதல் 3000 கிலோ வரை கிடைக்கும். மானாவாரி அல்லது இரவை பட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்து கூடுதல் வருமானம் பார்க்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறோம். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கை காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் அந்துப்பூச்சிகள் உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: காய்கறி எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு அதை நம்ம அரைச்சி வச்சுட்டு சூப் பொடி, சட்னி பொடி, மற்ற உடனடி பொடி வகைகளோடு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஊறுகாய், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மிளகாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, மற்ற கீரைகள் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அழகாக ஊறுகாய் செஞ்சு விற்பனை பண்ணலாம்.
1: காய்கறி பயிர்களில் மதிப்பு கொட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: கரும்பு சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதென்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள்? 1 விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல். இளம் நாற்றுகள், அதாவது 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல். பயிருக்கு இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, கரும்பு பயிருக்கு பயிர் 2 அடி. சொட்டுநீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் விளைச்சலை அதிகரிக்க வழிவகை செய்தல் வேண்டும். இயற்கை சார்ந்த உரங்கள், பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இவற்றையெல்லாம் முறையாக கடைபிடிக்கும் பட்சத்தில் ஏக்கருக்கு 80 முதல் 100 டன்கள் வரை விளைச்சல் கிடைக்கும். சாதாரண முறையில் பருக்களை நடவு செய்யும் போது 1 பரு விதை என்றால் 60,000 விதைக்கரணைகள் தேவைப்படும். 2 பரு விதை என்றால் 30,000 விதைக்கரணைகள் தேவைப்படும் ஓர் ஏக்கருக்கு. இதே நீடித்த நவீன முறையில் ஏக்கருக்கு 50 கிலோதான் விதை தேவைப்படும், அதாவது 5,000 1 பரு விதை சீவல்கள் தேவைப்படும். இங்கே நாற்றங்கால் தயாரிப்பு உண்டு, சாதாரண முறையில் கிடையாது. நடவு முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். இடைவெளி அதிகம், தண்ணீர் தேவை குறைவு, கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 15 முதல் 20 கிளைகள் முளைக்கும். ஊடுபயிர் சாகுபடிக்கு வாய்ப்புகள் அதிகம். இது தவிர நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பு சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும், அதிகமான விளைச்சலும் கிடைக்கும். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவில் தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது, எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி

0: வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்படும். புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கியிருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும், ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நிறைவடைந்து அத்துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்று பதிலுரை நிகழ்த்தவுள்ளனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது, தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலை தொடர வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் இன்று தனி தீர்மானம் தாக்கல் செய்யவுள்ளார். உறுப்பினர்களின் உரையைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த மசோதா அனைத்து மதங்களைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு இதுகுறித்து தனி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது தேவையற்ற விளம்பரம் என்று அவர் குறை கூறியுள்ளார். இந்த சட்டம் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின்போது 1976 கொண்டுவரப்பட்டு பல்வேறு ஆண்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதையும் திரு நயினா நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நேற்று வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் அடுத்த மாதம் 9 வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் TNPSC-யின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: திரங்கா ஹர் கர் திரங்கா.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
2: ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அதிகாலையில் ஏராளமானோர் அருவியில் புனித நீராடி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆடி அமாவாசை தினமான இன்று ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி மூதாதையர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மேலும் அமாவாசை நாட்களில் நதி, அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள் மற்றும் நீர் அளித்து தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆசி குடும்பத்திற்கு கிடைக்கும் என நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஆடி அமாவாசை தினமான இன்று குற்றால மெயின் அருவிக்கரையில் அதிகாலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். அருவியில் புனித நீராடிய பின்னர் தங்களது மூதாதையர்களை நினைத்து வழிபட்டு எள் மற்றும் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்தனர். ஆடி மற்றும் தை அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, மன நிம்மதி, நோயர் கிடைக்கும் என முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டதாகவும் வழிபாட்டாளர்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
2: இதேபோல் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலையிலேயே ஏராளமானோர் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடையில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாளை வழிபட்டனர். இன்று மதியம் தங்க கருட வாகனத்தில் ஸ்ரீ ராமர எழுந்தருளி அக்னி தீர்த்தத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் வருகையை தொடர்ந்து ராமேஸ்வரம் நகர்பகுதி, பாமன் பாலம், தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
2: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சில மாவட்டங்களில் இந்த இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் கனமழையும் இதர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பருவமழை தொடங்கியுள்ள போதிலும் கேதார்நாத், பத்ரிநாத் தலங்களுக்கு செல்லும் சார்தாம் யாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். புதுமை கண்டுபிடிப்பு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் சார்லபள்ளியில் இருந்து இம்மாதம் 28, அடுத்த மாதம் 4 மற்றும் 8 தேதிகளில் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 14 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக 1,31,00,000 ரூபாய், 709 கிராம் தங்கம், சுமார் 2 கிலோ வெள்ளி பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையை ஒட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1,000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1,602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அழிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான

0: சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையையொட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55. ஆகாஷ்

0: சூழல் அறிவோம்.
1: அதிக எரிசக்தி பயன்பாட்டினால் புவி வெப்பமயமாதல் என்பது வேகமாகவும் தீவிரமாகவும் நிகழ்ந்து வருகிறது என தொடர்ந்து சூழல் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். அதன்படி இனி சில மாற்றங்கள் நிரந்தரமாகும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். அதாவது, இயல்பு வெப்பநிலையில் நிகழும் சிறிய உயர்வு கூட பெரும் வெப்ப அலைகளை உருவாக்குகின்றன. இதனால் வெப்பமான நாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. இன்றைய சூழலில் 1.3 டிகிரி அதிகரிப்பு என்பது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டவை என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். முதன் முதலில் பிரிட்டன் நாட்டில் கடந்த 2022 40 டிகிரியை கடந்தது. இதனால் பெருமளவு பாதிப்புகள் நிகழ்ந்தன. 1960களில் நாம் சந்தித்த இயல்புகளை விட தற்போது 40 டிகிரியை எட்டும் நிலையை 60 மடங்கு அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். இதே வேகத்தில் புவி வெப்பமாகிக் கொண்டிருந்தால் இதுபோன்ற அதிக வெப்பநிலை என்பது இன்னும் உயரக்கூடும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உலகளவில் அதிக வெப்ப அலைகள் உண்டாகி அதன் தீவிரத்தன்மை உயர்ந்து வருவதாக கூறுகின்றனர். ஹீட் டோம்கள் என்ற அம்சத்தின் அடிப்படையில் வெப்ப அலைகள் உருவாகின்றன. அதாவது, ஒரே பகுதியில் உயர் அழுத்தம் வாரக்கணக்கில் அல்லது நாட்கணக்கில் நிலைத்து விடுவதால் வெப்ப காற்று அங்கு அடையப்பட்டு விடுகின்றது. ஆர்டிக் பகுதியில் உயர்ந்த வெப்பநிலை உருவானதன் காரணமாக உலகளாவிய சராசரியிலிருந்து 4 மடங்கு அதிக வேகத்தில் உயர்ந்துள்ளது என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.

0: இடமும் உணவும் இன்னும் எத்தனையோ வளமும் தரும் பூமியை வளமாக்க வேண்டும். மாறாக சிதைத்து கொண்டிருக்கிறோம். விழித்துக் கொள்வோம், சூழல் காப்போம்.
1: இடம்பெற்றது சூழல்.

வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வேகத்தில் குமரிக்கடல் பகுதியில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு இது. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.1 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.1 டிகிரி கூடுதல். குறைந்தளவு 26.8 டிகிரி செல்சியஸ். பெய்துள்ள மழையின் அளவு 6.3 மில்லிமீட்டர். ஈரப்பதம் 81%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.9 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு 26.8 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 1.1 டிகிரி அதிகம். பெய்துள்ள மழையின் அளவு 11.6 மில்லிமீட்டர். ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன்

உடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை மாலை அல்லது இரவில் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும்.

0: வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் இப்போது 7 மணி. புத்தம் புது காலை. செல்வத்தையும் படைபலத்தையும் விட பயமின்மையைத்தான் போற்ற வேண்டும் என்கிறார் சாணக்கியர். செல்வத்தையும் படைபலத்தையும் விட பயமின்மையைத்தான் போற்ற வேண்டும். இந்த இனிய சிந்தனையோடு புத்தம் புது காலை உங்களை நாடி. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம் உட்டோப்பியா கற்பனை உலகம். தகவல்கள் வழங்குகிறார் சித்ரா பாலாஜி அவர்கள். உட்டோப்பியா என்ற வார்த்தையை பலர் கேட்டிருக்கலாம். ஆனால் அதன் உண்மையான பொருள் என்ன தெரியுமா? அது ஒரு கற்பனை உலகம். அங்கு வறுமை இல்லை, போர் இல்லை, ஏமாற்றமும் அநீதியும் இல்லை. அனைவரும் சமமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழும் ஒரு சிறந்த சமூகம். இந்த சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஆங்கில எழுத்தாளர் தாமஸ் மோர். 1516 அவர் எழுதிய உட்டோப்பியா என்ற நூலில் ஒரு சிறந்த நாட்டை பற்றி விவரித்தார். அதன் பிறகே உட்டோப்பியா என்ற சொல் உலகம் முழுவதும் பிரபலமானது. நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமா? ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உட்டோப்பியா இருக்கும். ஒரு மாணவனுக்கு பாட பளு குறைந்த, விளையாட்டும் மகிழ்ச்சியும் நிறைந்த பள்ளியே உட்டோப்பியா. ஒரு விவசாயிக்கு மழை சரியாக பெய்து பயிர்கள் செழித்து வளரும் நிலமே உட்டோப்பியா. ஒரு முதியவருக்கு அன்பும் மரியாதையும் கிடைக்கும் குடும்பமே உட்டோப்பியா. இன்றைய உலகில் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் மனித உறவுகள் சில நேரங்களில் தூரமாகி வருகின்றன. அதனால்தான் பலர் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது, நாம் வாழும் உலகத்தை இன்னும் சிறப்பாக மாற்ற முடியாதா என்று. உண்மையில் உட்டோப்பியா என்பது வெறும் கற்பனை மட்டுமல்ல, அது மனிதர்களின் நல்ல எண்ணங்களின் வடிவம். அன்பு, சமத்துவம், அமைதி ஆகியவற்றை நோக்கிச் செல்லும் முயற்சிதான் உட்டோப்பியா. ஆனால் இதற்கு புறம்பாக டிஸ்டோப்பியா என்ற கருத்தும் உள்ளது. அதாவது பயம், கட்டுப்பாடு, அநீதி நிறைந்த உலகம். பல திரைப்படங்களிலும் நாவல்களிலும் இப்படியான உலகங்கள் காட்டப்படுகின்றன. இதன் மூலம் மனித சமூகம் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை எழுத்தாளர்கள் சிந்திக்க வைக்கிறார்கள். நம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரும் எல்லோரும் ஓர் குடும்பம் என்ற எண்ணத்தையே பாடல்களில் கூறியுள்ளார். அந்த எண்ணமும் ஒரு வகையில் உட்டோப்பியா சிந்தனையே. முழுமையான உட்டோப்பியா உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் சிறு நல்ல செயல்களை செய்தால் நாம் வாழும் சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லதொரு உலகமாக மாறும். ஒரு புன்னகை, ஒரு உதவி, ஒரு நல்ல வார்த்தை, இவையெல்லாமே நம் சிறிய உட்டோப்பியாவை உருவாக்கும் விதைகள். உட்டோப்பியா மனிதன் கனவு காணும் சிறந்த உலகம். சண்டைகள் உறங்கும் உலகம் வேண்டும், சாதிகள் கரையும் நிலம் வேண்டும், பசியின்றி புன்னகைக்கும் முகங்கள் வேண்டும், பாசங்கள் மட்டும் நிறையும் வீதிகள் வேண்டும், கண்ணீரை துடைக்கும் கைகள் வேண்டும், காயங்களை மறக்கும் மனங்கள் வேண்டும், என் உன் என்ற சுவர்கள் இன்றி நாம் என்ற சொல் மலரும் பூமி வேண்டும். அதுதான் மனிதன் தேடும் உட்டோப்பியா. வரையப்படாத ஓர் ஓவியம், முடிவில்லாத ஓர் கனவு உலகம். என் உட்டோப்பியாவில் கடிகாரம் வேகமாக ஓடாது. மனிதர்கள் மட்டும் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்குவார்கள். அங்கே வீடுகள் பெரியதாக இருக்காது, இதயங்கள் பெரியதாக இருக்கும். மழை பெய்தால் மண்ணின் வாசனையை ரசிக்க மக்கள் நிற்பார்கள். கைபேசியில் படம் எடுக்க மட்டும் அல்ல, முதியோர் இல்லங்கள் இருக்காது, ஏனெனில் ஒவ்வொரு வீட்டிலும் அன்பு இருக்கும். பள்ளிகளில் மதிப்பெண்கள் மட்டுமல்ல, மனித நேயமும் கற்பிக்கப்படும். மரங்கள் வெட்டப்படாது, நதிகள் அழிக்கப்படாது, இயற்கை சொத்து என்று அல்ல உறவு என்று அழைக்கப்படும். அங்கே யாரும் தனிமையில்

0: அழமாட்டார்கள். ஏனெனில் நான் இருக்கிறேன் என்று சொல்ல ஒரு மனம் எப்போதும் அருகில் இருக்கும். அதுதான் என் சொந்த உட்டோப்பியா. எட்ட முடியாத கனவல்ல, மனிதம் இருந்தால் உருவாகும் அழகான உலகம். நம் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு உட்டோப்பியா இருக்கிறது. சிலருக்கு அது அமைதியான வாழ்க்கை, சிலருக்கு அன்பு நிறைந்த குடும்பம், சிலருக்கு சமத்துவமான சமூகம். அப்படியானால் உங்கள் உட்டோப்பியா எப்படி இருக்கும்? அங்கே என்னென்ன இருக்கும்? எந்த குறைகள் இருக்காது? ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நாம் கனவு காணும் நல்ல உலகத்தை நம் நல்ல செயல்களால் நிஜமாக மாற்ற முடியும், செய்வோமா? நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் உட்டோப்பியா, கற்பனை உலகம். தகவல்கள் வழங்கினார் சித்ரா பாலாஜி அவர்கள்.
2: ஆசைக்கும் அதனால் எழும் கற்பனைக்கும் எல்லை என்பது ஏது?

0: விக்கெட் அந்த பாடலை பாடியிருந்தார்கள் கே எஸ் சித்ரா, மனு ஆகியோர். பாடலின் படம் திருடா திருடா. நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் 19 காலையில் அடுத்து
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
2: முந்தும் சந்தத்தால் முருகனை வழிபட்ட முத்தமிழ் வித்தகர் அருணகிரிநாதர். இவரது ஈடு இணையில்லாத நூல் திருப்புகழ். இந்நூலில் நவரசங்களையும் தம் கவிரசம் சொட்ட சொட்ட பாடிய அருணகிரி பெருமான் பிறவி பெருங்கடலை கடந்து இறைவன் முருகப்பெருமானின் திருவடி பேற்றினை பெறுவதற்கு உரிய வழியினை எண்வகை மெய்ப்பாடுகளின் மூலம் உணர்த்துகின்றார். நகையே அழுகை, இளிவரல் மருட்கை, அச்சம் பெருமிதம், வெகுளி உவகை, அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப என்று தொல்காப்பியம் எண்வகை மெய்ப்பாடுகளை குறிப்பிடுகின்றது. இங்கு முதலாவதாக இடம்பெறுவது நகை என்னும் மெய்ப்பாடு. நகைத்தல் என்றால் இகழ்தல் என்று பொருள். எள்ளி நகையாடுதல் என்னும் சொல் வழக்கில் உண்டு. இங்கு ஆன்மா எடுக்கும் பல பிறவிகளை எள்ளி நகைத்து புலவர் பாடல் புனைந்துள்ளார். ஆன்மா தான் செய்த வினைகளுக்கு ஏற்ப பல பிறவிகளை எடுக்கின்றது. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பார் மணிவாசக பெருமான். இப்படி ஆன்மா எடுக்கின்ற பல பிறவிகளை எள்ளி நகைத்து நகை என்னும் மெய்ப்பாட்டு உணர்வு தோன்றுமாறு அருணகிரிநாதர் கூறுகின்ற திறம் புதுமையிலும் புதுமை. ஆன்மா எடுக்கின்ற பல பிறவிகளின் எண்ணிக்கையை கடல்கரையில் உள்ள மணலோடு ஒப்பிட்டு ஆன்மாவிடம் பேசுவது போல் அருணகிரிநாதர் பாடல் புனைந்துள்ளார். அதாவது, மனிதா, கடற்கரை மணலை எண்ண முடியுமா? முடியாது. ஒருவேளை கடற்கரை மணலை கூட எண்ணிவிடலாம். ஆனால் ஆன்மா எடுக்கின்ற பல பிறவிகளை எண்ணவே முடியாது. அப்படி எண்ண முடியாத அளவிற்கு நீ பல பிறவிகளை எடுக்கின்றாய். உன்னை கண்டு படைப்பு கடவுள் பிரம்மாவும் உயிரை எடுக்கும் யமனும் அஞ்சுகின்றனர். ஏன் தெரியுமா? படைப்பு கடவுள் பிரம்மா இவனை எத்தனை முறை படைப்பது என்றும் யமன் இவனை எத்தனை முறை எடுப்பது என்றும் சலித்து கொள்கின்றனர். இவர்கள்தான் இப்படி சலித்து கொள்கிறார்கள் என்றால் அஹ்ரிணை உயிர்களாகிய கழுகும் நரியும் கூட உன்னை கொத்தி கொத்தி சலித்துவிட்டன என்று பரிகசிப்பு சுவை தோன்ற புலவர் பாடுகின்றார். இதனை எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் என்னும் வரிகளும் கழுகொடு நரியும் எரி புவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார் என்னும் வரிகளும் உணர்த்துகின்றன. இவ்வாறு ஆன்மா பல பிறவிகளை எடுப்பதை நகை என்னும் சுவை தோன்ற உணர்த்துவதன் மூலம் இறைவன் திருவடி பேறு மட்டுமே பிறவா பேரின்பத்தை தரும் என்ற உண்மையையும் உணர்த்துகின்றார் வாக்கிற்கு ஓர் அருணகிரி.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
3: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்குவங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்திய குடியரசின் வெற்றி, என் வாழ்க்கை, என் போராட்டங்கள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு பிரதமர் உரையாற்றவுள்ளார். திரு ராம்நாத் கோவிந்த் தனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், இளமை காலத்தில் செய்த சாதனைகள், பொது வாழ்வில் அவர் பங்கேற்றது, நாட்டின் குடியரசுத் தலைவராக சேவையாற்றியது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்க நாடுகளின் நிதி உதவியுடன் கற்றல் திட்டத்தின் கீழ் இந்த குழுவினர் புதுதில்லி வந்துள்ளனர். இந்த குழுவினருடனான சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், முத்ரா கடன் திட்டம், ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டம், ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் அனுபவங்களை அந்த குழுவினருடன் தாம் பகிர்ந்து கொண்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தணிக்கை செய்யப்படாத நிதி தொடர்பான அரையாண்டு அறிக்கையை முதல் அரையாண்டு முடிவடைந்த 60 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று செபி வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஏற்கனவே முதல் அரையாண்டுக்கு பின்னர் 45 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது. இதேபோல் தணிக்கை செய்யப்பட்ட ஆண்டு நிதி அறிக்கையை அந்த நகராட்சிகள் நிதியாண்டு முடிவடைந்த 90 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 60 நாட்களில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தது. நகராட்சிகள் எதிர்கொள்ளும் நடைமுறை சவால்களை கருத்தில் கொண்டு இந்த கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக செபி தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இந்த விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சார்ந்த செயல்பாடுகளை மாநில, மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று மக்கள் அனைவரும் வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி, ஒவ்வொருவர் இதயத்திலும் மூவர்ண கொடி என்ற கருத்தினை தாங்கி மக்கள் சுதந்திர தினத்தை போற்றி கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இதன் மூலம் நாம் அஞ்சலி செலுத்துவதுடன் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைவரும் உறுதியேற்போம் என்று திரு யோகி ஆதித்யநாத் அதில் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடன் வழங்குதல், வாடிக்கையாளர் சேவை, செயல்பாட்டு திறன், மோசடிகளை கண்டறிதல் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வங்கிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்துள்ளது என்று கூறினார். அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உள்ள பாதிப்புகளையும் வங்கிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று திரு சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200 தாண்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரேரியா மாகாணத்தில் மட்டும் 100 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும், காலி நகரில் 95 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் யாரேனும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா என மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிரேன் மற்றும் சுரங்கம் தோண்டும் கருவிகளின் உதவியுடன் முழுவீச்சில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு கொலம்பிய அதிபர் அப்லெரடோ டிடா எல்பரிலியா நேரில் சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். இதனிடையே கொலம்பிய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் கிழக்கு பகுதி, மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர மாவட்டங்கள், மகாராஷ்டிராவின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் ஒடிஷா மாநிலத்தில் இன்று கனமுதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதர வட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதனிடையே தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் 5 மாவட்டங்களில் இந்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் சென்னையிலும் ஓரிரு இடங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கபினி அணையிலிருந்து காவிரியில் விடுவிக்கப்படும் உபரி நீரின் அளவை மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை தண்ணீர் வரத்து வினாடிக்கு 9000 உள்ளது. நேற்று நண்பகல் வாக்கில் தண்ணீர் வரத்து 8000 9000 அதிகரித்தது. தொடர்ந்து இதே தண்ணீர் வரத்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து 3 ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் சினி அருவி உள்ளிட்ட பாதுகாப்பான பகுதிகளில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரினால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் FC1 அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் அந்த அணி வீழ்த்தியது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 166 எடுத்தது. இதையடுத்து 167 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 6 விக்கெட்டை இழந்து இலக்கை

0: எட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்குவங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.
2: வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர் நரம்பியல் நிபுணர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: பகப்பேறு டைமில் பிபி இருக்கும். அந்த பிபி இருக்கும்போது என்ன ஆகும், பிரெயினில் ஸ்வெல்லிங் வரும். ஸோ அதுக்கு பேர் எக்லாமிசியான்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது ஃபிட்ஸ் வரும். இல்லை ப்ரெக்னென்சி டைமில் தான் வந்து உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த சுகர் ஹை ஆகிறனால ஃபிட்ஸ் வரலாம். இல்லை ஸ்ட்ரோக் வரலாம் ப்ரெக்னென்சி டைமில். அப்படிங்கும்போது வெயின்ல எங்கேயா பிளாக் ஆகிறனால பிரெயினில் ரத்த கசி வரலாம். ஸோ இதெல்லாம் திடீர்னு ப்ரெக்னென்சிக்குன்னு உரிய காரணிகள்னால வரக்கூடிய வலிப்பு. அது மைல்டாக இருந்தால் ட்ரீட் பண்ணலாம், காம்ப்ளிகேஷன் இருந்தால் மேனேஜ் பண்ணி தான் ஆகும். அதுதான் மோஸ்ட் காமன். பட் ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபிட்ஸே வராது அப்படின்னு காரணம் கிடையாது. அந்த ப்ரெக்னென்சி டைமில் ஆரம்பிக்கிற நோய்கள் மூளையை பாதிச்சிருந்துன்னா அன்னையிலேருந்து திருப்பி ஆரம்பிக்க வாய்ப்புகள். ஸோ அதனால தான் மூளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக ஏதாவது ஒரு நோய் இருந்ததுன்னா எதனாலேன்னு கண்டுபிடிச்சி இதை ஃபியூச்சரில் காம்ப்ளிகேட் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் டாக்டர் அணுகிறது முக்கியம். இதில் நம்ம இப்போ மகப்பேறு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு 4 மாத்திரை 2 மாத்திரை எடுத்துகிட்ருக்காங்க ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து மேரேஜ் பண்ணுற வரைக்கும். மேரேஜ் பண்ணுற டைமுக்கு முன்னாண்டியே நம்ம வந்து நிறைய விஷயம் பிளான் பண்ணணும். அதுதான் முக்கியமான அவேர்னஸ். அது மக்களுக்கு தெரியறதில்ல. அதாவது பேரண்ட்ஸ் வந்து நினச்சிப்பாங்க யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா சரியாக போயிடும், யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இவங்க குழந்தை பார்த்தா சரியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி நோய் வந்து இது வந்து எபிலெப்சி கிடையாது. ஹார்மோனல் பிரச்சனை, பீரியட்ஸ் பிரச்சனை இருக்க சான்சஸ் இருக்கானா அது நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டு கேட்டலாம். பட் இந்த பிரச்சனை கண்டிப்பாக சரியாகக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்களாக அசியூம் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டாக்டரே அணுகாமல் மேரேஜ் பண்ணி வச்சிடும். அவங்களுக்கு தெரியும் நம்ம குழந்தைங்களுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ அடிக்கடி ஃபிட்ஸ் வருதுன்னு தெரியும். அவங்க மூட நம்பிக்கை நம்புறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா சரியாயிரும். அப்போ தான் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா ரெண்டு, ஒன்று வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். ஏன்னா அடுத்த பார்ட்னருக்கு சொல்கிறது கிடையாது மேரேஜுக்கு முன்னாடி இவங்களுக்கு ப்ராப்ளம்னு. ஸோ அது அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது அதுக்கப்புறமும் வந்தாலும் அவங்களுடைய மெடிக்கல் கேர் எடுக்க மாட்டாங்க, அவங்க வந்து மறைக்க தான் பார்ப்பாங்க. அப்படி மறைக்க போகும்போது இது அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஒரு எபிலெப்சி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வரவங்களுக்கு நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டேஷன் அண்ட் கவுன்சிலிங் போனீங்கன்னா அந்த பார்ட்னருக்கே ஒத்துக்க வைக்கிற மாதிரி டாக்டரும் சரி கவுன்சிலரும் சரி மேரேஜுக்கு அவங்க ஃபிட்டுன்னு சொல்லுவோம். பட் அவங்க அந்த கன்சல்டேஷன் வரது கிடையாது. ரெண்டாவது கொஞ்சம் மெடிசின்ஸ் போட்டால் ப்ரெக்னென்சியில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த மெடிசின்ஸை நம்ம நிறுத்திட்டு நல்ல மெடிசின்ஸ்கள் இருக்குது அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ மேரேஜும் ஆயிரும், ப்ரெக்னென்ட்டும் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேபி அஃபெக்ட் ஆகிற டிசீசஸ் வரக்கூடிய மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ லேடி டாக்டரை போய் பார்க்கும்போது தான் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் லேடி டாக்டர்கிட்டே போவாங்க. அப்படிங்கும் போது ஆல்ரெடி மூளையில் மூளை டெவலப் ஆகிறதே ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகி முதல் 1 மந்த்து தான். அந்த 1 மந்தில் அவங்க இந்த மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா டெரட்டோஜென்சிட்டி சொல்லுவோம். அதாவது பேபிக்கு கை கால் ஊனம், ஹார்ட் ப்ராப்ளம், வாய் கொனையாக போகிறது, கிளஃப்ட் பேலட், இந்த மாதிரி டிசீசஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து எப்லப்சி இருக்கிறவங்க, மருந்து போட்டுருக்கவங்க நியூராலஜிஸ்ட்டை மேரேஜுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணணும். மேரேஜ் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி கண்டிப்பாக மெடிசின்ஸ் குறைக்கணும், மெடிசின்ஸை மாற்றணும். தேர்ட் இம்பார்ட்டன்ட், ஃபோலிக் ஆசிட்னு ஒரு டேப்லெட் இருக்குது, அதை ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தால் கூட ப்ரெக்னென்சி டைமில் காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. இந்த அறியாமையால் நிறைய பேர் டாக்டர்கிட்டே பார்க்காம மூட நம்பிக்கையினால் அடுத்த ஜென்ரேஷனையும் பாதிக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த லேடியோ அந்த ஜென்ஸுக்கோ ப்ராப்ளமாக ஈஸியாக சால்வ் பண்ணலாம். முக்கியமாக இது லேடிஸ் தான் நடக்கும், ஏன்னா அவங்க தான் ப்ரெக்னென்சி போகிறாங்க. ஸோ லேடிஸ் வந்து அவங்க வந்து மறைமுகமாக மெடிசின்ஸ் கொடுத்துட்டு இன்னும் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிசீஸையே மறைச்சிக்கிட்டு மாத்திரை முழுங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ அது அந்த அறியாமை இல்லாமல் இருந்தோன்னா நிறைய குட் மெடிசின்ஸ் இருக்குது, ஃபிட்ஸும் நிற்கும், லைஃபும் நல்லாயிருக்கும், ப்ரெக்னென்சியும் நல்லா கொண்டு போகலாம், பிறக்கிற குழந்தையும் ஹெல்த்தி.
2: இதுவரை வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
1: ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமாக அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில் ஒரு விளக்க வச்சுருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும். தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சிருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுவிட்டு அங்கேருந்து அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு அஞ்சாறு எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது. அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுது. அதை பார்த்தது பூனை, அவ்வளவுதான். தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார். வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா? எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது. அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டுது பார்த்தீங்களா? தான் வந்து அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா? இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை வந்து எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பார்க்குறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்பப் பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம். அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுட்டேன்னு உறுதியாக இருப்பான். கடை கண்ணில் பட்டுட்டுதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். இதுதான் மனசுங்கிறது. அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையோ தேட ஆரம்பித்தான். தேடிக்கிட்டு இருக்கிறான். தலையை ஆட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு இழுத்தான். சரி, கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். இவன் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசித்தான். அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சான். ஞாபகம் வந்துட்டுதுன்னா என்னன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கை எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா.
0: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். மனதின் விருப்பங்களுக்கும் எதிர்பார்ப்புக்கும் அது நிறைவேறும் நாளிற்கான ஏக்கத்திற்கும் என்றும் தொடரும். அதை கற்றுக்கொள் வைப்பது கடினம்.

0: உன்னிகிருஷ்ணன் ஹரிணி ஆகியோர் பாடியிருந்த அந்த பாடலின் படம் காதல் வைரஸ்.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் 19 காலையில் அடுத்து வருவது உங்கள் கவனத்திற்கு.
5: டாக்டர் விக்ரம் சாராபாய் பிறந்த நாள் சிற்றுரை கேட்கலாம்.
6: டாக்டர் விக்ரம் அம்பாலால் சாராபாய் மேற்கு இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் நகரில் 1919 August 12 அம்பாலால் சாராபாய் மற்றும் சரளாதேவியின் மகனாக பிறந்தார். அவரது தந்தை அம்பாலால் சாராபாய் தொழிலதிபராய் குஜராத்

0: உலகத்தில் பல ஆலைகளை வைத்திருந்தார். சாராபாய் இடைநிலை அறிவியல் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு அகமதாபாத்தில் உள்ள குஜராத் கல்லூரியில் மெட்ரிக் பட்டம் பெற்றார். அதன் பிறகு அவர் இங்கிலாந்து சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் சேர்ந்தார். 1940 கேம்பிரிட்ஜில் இருந்து இயற்கை அறிவியலில் ட்ரிப்போஸ் பெற்றார். 2nd World War தீவிரமடைந்தவுடன் சாராபாய் இந்தியாவிற்கு திரும்பி பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்தில் சேர்ந்து நோபல் பரிசு வென்ற சர் சி வி ராமனின் வழிகாட்டுதலின் கீழ் காஸ்மிக் கதிர்களில் ஆராய்ச்சியை தொடங்கினார். 1945 போருக்கு பிறகு கேம்பிரிட்ஜ் திரும்பினார். 1947 காஸ்மிக் ரே இன்வெஸ்டிகேஷன் இன் டிராபிக்கல் லாட்டிடியூட்ஸ், வெப்பமண்டல அட்சரேகைகளில் காஸ்மிக் கதிர் ஆராய்ச்சி என்ற தனது ஆய்வறிக்கைக்காக முனைவர் பட்டம் பெற்றார். டாக்டர் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையாக கருதப்படுகிறார். 1947 கேம்பிரிட்ஜிலிருந்து சுதந்திர இந்தியாவிற்கு திரும்பிய பிறகு தனது 28 விக்ரம் சாராபாய் அகமதாபாத்தில் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்தை நிறுவினார். 1966-1971 அதில் பணியாற்றினார். அவர் அணுசக்தி ஆணையத்தின் தலைவராகவும் இருந்தார். அகமதாபாத்தில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவியது அவரது மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாகும். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் ஏவுதலுக்கு பிறகு இந்தியா போன்ற வளரும் நாட்டிற்கு விண்வெளி திட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இந்தியாவின் அணு அறிவியல் திட்டத்தின் தந்தை என்று கருதப்படும் டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா இந்தியாவில் முதல் ராக்கெட் ஏவுதளத்தை அமைப்பதில் டாக்டர் சாராபாயை ஆதரித்தார். பூமத்திய ரேகைக்கு அருகே இருப்பதால் இந்த மையம் அரபிக்கடலின் கடற்கரையில் திருவனந்தபுரத்திற்கு அருகிலுள்ள தும்பாவில் நிறுவப்பட்டது. ஏவுதளங்களை அமைப்பதில் குறிப்பிடத்தக்க முயற்சிக்கு பிறகு விமானம் நவம்பர் 21, 1963 சோடியம் நீராவி பேலோடுடன் ஏவப்பட்டது. டாக்டர் சாராபாய் ஒரு இந்திய செயற்கைக்கோளை உருவாக்கி ஏவுவதற்கான ஒரு திட்டத்தை தொடங்கினார். இதன் விளைவாக முதல் இந்திய செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா 1975 ஒரு ரஷ்ய விண்வெளி மையத்திலிருந்து சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்டது. டாக்டர் சாராபாய் அறிவியல் கல்வியில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். மேலும் 1966 அகமதாபாத்தில் ஒரு சமூக அறிவியல் மையத்தை நிறுவினார். இன்று இந்த மையம் விக்ரம் சாராபாய் சமூக அறிவியல் மையம் என்று அழைக்கப்படுகிறது. 1962 சாந்தீஸ்வர பட்நாகர் விருது, 1966 பத்மபூஷன் விருது, 1972 அவரது மறைவுக்கு பிறகு பத்ம விபூஷன் என்று பல விருதுகளை பெற்றுள்ளார். 1974 சிட்னியில் உள்ள சர்வதேச வானியல் ஒன்றியம் சாராபாய் என பெயரிட்டு கௌரவித்தது. வானோக்கிய நமது பயணத்தின் முதல் படியை அமைத்தது டாக்டர் விக்ரம் சாராபாய் என்றால் அது மிகையாகாது.
1: டாக்டர் விக்ரம் சாராபாய் பிறந்த நாள் சிற்றுரை கேட்டீர்கள்.
2: உலா வந்தது உங்கள் கவனத்திற்கு.

0: உஷா ஐயர் குழுவினரோடு பாடியிருந்த அந்த பாடலின் படம் அஞ்சலி. வானில் உலவியது போதும், இனி தரையில் வருவோமா?
1: நகர்வலம்.
2: சென்னை புறநகர் ரயில் சேவையில் மாற்றம்.
3: சென்னை எழும்பூர் ரயில்வே சந்திப்பில் நடக்கும் விரிவாக்கப் பணிகளால் புறநகர் ரயில்கள் சில ரத்து செய்யப்பட்டுள்ளன, சில மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இம்மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை இரவு நேர ரயில்கள் சில ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில ரயில்களின் வழித்தடம் மாற்றப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கும் பணிகள் நடக்கின்றன. புதிய பயணிகளின் வருகை மற்றும் புறப்பாட்டு முனையங்கள் அமைக்கப்படுகின்றன. காத்திருக்கும் அறைகள் விரிவுபடுத்தப்படுகின்றன. லிப்ட் மற்றும் நகரும் படிகளான எஸ்கலேட்டர்கள் அமைக்கப்படுகின்றன. பார்சல்களுக்கான சிறப்பு நடைமேடை வசதிகளும் கட்டப்படுகின்றன. இதனால் விரைவு ரயில் மற்றும் புறநகர் ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை கடற்கரையில் இருந்து வருகிற 22, 24, 25, 26, 27, 28, 29 ஆகிய தேதிகளில் இரவு 11:20, 11:40, 11:59 ஆகிய நேரங்களில் புறப்பட்டு தாம்பரம் செல்லும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. சென்னை கடற்கரையிலிருந்து 22, 24, 25, 26, 27, 28, 29 ஆகிய தேதிகளில் அதிகாலை 3:50 புறப்பட்டு செங்கல்பட்டு செல்லும் மின்சார ரயில் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே பகுதி நேர ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் செங்கல்பட்டு முதல் தாம்பரம் வரை இயங்கும். சென்னை கடற்கரையிலிருந்து வருகிற 23:30 ஆகிய தேதிகளில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இரவு 11:20, 11:40, 11:59 ஆகிய நேரங்களில் புறப்பட்டு தாம்பரம் செல்லும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. தாம்பரத்திலிருந்து இந்த தேதிகளில் இரவு 11:40 ஆகிய நேரங்களில் புறப்பட்டு கடற்கரை வரும் மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்படுகிறது. சென்னை கடற்கரையிலிருந்து வருகிற 23:30 ஆகிய தேதிகளில் அதிகாலை 3:50 புறப்பட்டு செங்கல்பட்டு செல்லும் மின்சார ரயில் கடற்கரை தாம்பரம் இடையே பகுதி நேர ரத்து செய்யப்படுகிறது. செங்கல்பட்டிலிருந்து இந்த தேதிகளில் இரவு 10:20, 11:00 ஆகிய நேரங்களில் புறப்பட்டு கடற்கரை வரும் மின்சார ரயில் தாம்பரம் கடற்கரை இடையே பகுதி நேர ரத்து செய்யப்படுகிறது. சென்னை கடற்கரை தாம்பரம் புறநகர் ரயில் சேவையை தினமும் 12 லட்சம் பயணிகள் பயன்படுத்துகின்றனர். சென்னைக்கு பணிக்கு வருவோர், மாணவர், சிகிச்சைக்கு வருவோர், ஷாப்பிங் செய்வோர், வணிகர் என பல தரப்பினரும் புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்துகின்றனர். இவர்களில் இரவு பணி அல்லது 2ஆம் ஷிப்ட் முடித்து வருவோர் இரவு நேர ரயில் சேவையை பயன்படுத்துகின்றனர். வெளியூர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் விரைவு ரயிலில் சென்னைக்கு வருவோரும் இரவு நேர மற்றும் அதிகாலை நேர புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்துகின்றனர். இந்த பயணிகள் August 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை இரவு பயணத்துக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். சில விரைவு ரயில்களின் சேவையும் மாற்றம் செய்யப்படுகிறது. பயணிகள் இந்த மாற்றங்களை கருத்தில் கொண்டு பயணங்களை திட்டமிடுவது நல்லது. சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையம் கடந்த சில ஆண்டுகளில் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கப்பட்டது. இதனால் 500,000 மக்கள் பயனடைந்தனர். அதே போலவே சென்னையின் முக்கிய பயண சேவையான சென்னை கடற்கரை, எழும்பூர் தாம்பரம் செங்கல்பட்டு பயணிகள் பயன்பெறும் வகையில் எழும்பூர் ரயில் நிலையம் விரிவுபடுத்தப்படுகிறது. இப்பணிகளை விரைந்து முடிக்கும் நோக்கில் இம்மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை சில இரவு நேர ரயில்களின் சேவையும் ஒரு அதிகாலை ரயில் சேவையிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் இதனை புரிந்து கொண்டு ரயில்வே நிர்வாகத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும் என தென்னக ரயில்வே கேட்டுக்கொண்டுள்ளது.
2: சென்னை புறநகர் ரயில் சேவையில் மாற்றம். எழுதியவர் ப. சரவணன்.

0: வாசித்தவர் விஜய்.
1: நகர்வலம் வந்தோம். இனி வருவது மனோபாடி இருக்கும் பாடல், பொன்னுமணி, இந்த படத்திலிருந்து.

0: ஆடியில் விதைக்கலாம், இன்னும் என்ன செய்யலாம், ஆடியின் சிறப்பு என்ன, சில தகவல்களோடு மடல் மாணிக்கம் இப்போது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட அன்பு செல்வனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மழையை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதாவது மழை காலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு பருவத்தையும் நாம கடந்து போய்தான் ஆகணும். வெயில், மழை, குளிர், பனிக்காலம்னு அதது அந்தந்த காலத்தில் வரும் போகும். ஆனால் இது ஆடி மாதம். ஆடி மாதத்தில் கடுமையான காத்தடிக்கும்பாங்க. ஆடி காற்றுல அம்மியே பறக்கும் அல்லது நகரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போது அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லா பகுதிகளிலையும் இல்லைனாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கேரள மாநிலம், இப்படி அங்கங்கே மழை பெய்து மக்கள் நிறைய சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மழையை எதுவும் சொல்லக்கூடாது. இயற்கையை நாம் போற்றணுமே தவிர எதிர்த்து எதுவும் சொல்லக்கூடாது. மழையை அதன் பெய் திறன் அடிப்படையில் வெவ்வேறு பெயர் வைத்து அழைப்பர். தூரல், பசும்புல் மட்டுமே நனைவது விரைவில் உலர்ந்துவிடும். சாரல், மழை நல்லா பெய்து நீர் ஓரளவுக்கு தரைக்குள் செல்லும். அடுத்து மழை, ஓடையில் நீர் பெருக்கு இருக்கும். பெருமழை, நீர்நிலைகளில் நீர் நிரம்பும். அடைமழை, ஐப்பசியில் பெய்வது. கனமழை, கார்த்திகையில் பெய்வது.
3: அன்பு செல்வனையா,
2: மழைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம், இதில் எவ்வளவு இருக்குது பார்த்தீங்களா. மழை பற்றி அந்த காலத்தில் இப்படியெல்லாம் சிந்தித்த நமது முன்னோருக்கு இணையா இந்த காலத்துலேயும் வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க. அறிவியல் பூர்வமாக மழை துளியின் விட்டம் அரை மில்லி மீட்டருக்கு குறைவாக இருந்தால் அது தூறல். அதுவே விட்டம் அரை மில்லி மீட்டருக்கு மேல் இருந்தால் அது மழை. மழை துளியின் விட்டம் 4-6 மில்லி மீட்டர் அல்லது அதுக்கு மேலே இருந்தால் அது கனமழை. சாதாரணமாக 2 பருவங்களில் மழை பெய்யும் நம்ம நாட்டை பொறுத்தவரையில். தென்மேற்கு, அதாவது ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கும். அடுத்து வடகிழக்கு பருவமழை, இது அக்டோபர் மாதத்தில் துவங்கும். இது குளிர்கால மழை பருவமாக. தென்மேற்கு பருவமழை காலத்தில் கடல்லேருந்து கரையை நோக்கி காத்தடிக்கும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் கரையிலிருந்து கடலை நோக்கி காத்தடிக்குமா. இவை அனைத்தும் முறையாக நடைபெறணும். நடைபெற்றால் சரியான அளவு மழை நமக்கு கிடைக்கும். ஆனால் கிடைக்க வேண்டிய அளவு மழை இப்போல்லாம் கிடைப்பதில்லை. அப்படியே கிடைச்சாலும் பரவலாக பெய்வதில்லை. ஒரு சில நாட்களில் அடித்து பேஞ்சிடுது. 1 மாத காலத்தில் பெய்ய வேண்டிய மழை 1 வார காலத்தில் பெய்தால் என்ன செய்ய முடியும்? இப்படி நடைபெறுவதற்கு இயற்கையை நாமெல்லாம் சீண்டுவது தான் முக்கிய காரணங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்போதெல்லாம் மழை பெய்து நீர் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் தண்ணீரை சேமிக்கணும். இருக்கும் ஏரி குளங்களில் கிடைக்கும் மழை நீரை நல்லபடியாக சேமித்து வச்சுக்கிட்டா நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அடுத்தடுத்த மாதங்களில் சேமித்த மழை நீரை சிக்கனமாக பயன்படுத்திக்கலாம்.
3: அன்பு செல்வனையா,
2: இதற்காகத்தான் மழை நீர் சேமிப்ப ஒவ்வொருவரும் கட்டாயம் அமைக்க சொல்லி அரசாங்கமும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. அவற்றை கடைபிடிப்பது நமது கடமை, மறந்துடக்கூடாது இல்லையா. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கினார் வி. சரவணன் அவர்கள்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: காய்கறிகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு அதை நம்ம அரைச்சி வச்சுட்டு சூப் பொடி, சட்னி பொடி, மற்ற உடனடி பொடி வகைகளோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஊறுகாய், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மிளகாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, மற்ற கீரைகள் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக ஊறுகாய் செஞ்சு விற்பனை பண்ணலாம்.
0: காய்கறி பயிர்களில் மதிப்பு கொட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி புத்தம்புது காலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம். முதல் பாடலாக ஒலிக்க இருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா குரல்களில் புதுவயல்.

தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு தரிகடு

ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், ஆஷா போன்ஸ்லேவின் குரல். மீரா படத்திற்காக, நிறைவாக ரிக்ஷா மாமா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: கேட்டு ரசித்தோம் திரை கானம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ்.

ஒலித்த பாடலையும் இனி ஒலிக்கவிருக்கும் பாடலையும் பாடியிருப்பவர்கள் ஹரிஹரன், சுஜாதா ஆகியோர். கேட்ட பாடலின் படம் பூவெல்லாம் கேட்டுப்பார். இனி வருவது பூமகள் ஊர்வலப்பட பாடல்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நிறைவாக வரும் பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியிருப்பது.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திருச்சி டாக்டர் கே. முரளி அவர்கள் கட்டம். முதலில் பாஹி ஸ்ரீ கிரிராஜ சுதே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த சியாமா சாஸ்திரி கீர்த்தனை ரூபகதாளம்.

நேரம் 9:27:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கட்டம். அடுத்து கோரி சேவிம்ப கரஹரப்பிரியா ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்டும், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கட்டம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு முத்துச்சிதறல் கேட்கலாம். முதலில் பொங்கி வரும் காவேரி திரைப்படத்தில் அருண்மொழி சித்ரா பாடிய பாடல்.

சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிரிச்சி கனவை தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி.

உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 10:15. முத்துச்சுதறலில் தொடர்ந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடியுள்ள பாடல் படம் மனைவி ஒரு மந்திரி.

எங்கள் ஊர் காவக்காரன் திரைப்படத்தில் தீபன் சக்கரவர்த்தி பி சுஷீலா பாடிய பாடலை கேட்டீர்கள். தொடர்ந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில் படம் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு.

தொடர்ந்து இளையராஜா பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளோம். படம் 2 1.

10:38 மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸ் சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மணமகளே வா திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல்.

நேரம் 11 மணி. ஆகாஷவாணி. இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சிகள் முதல் பாடல் விடுதலை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது.

0: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
1: அதெல்லாம் கடையிலே ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
0: உன் போனை எடுத்துக்கிட்டியா சீதா?
1: எடுத்துக்கிட்டேன் சந்தியா.
0: 100 to 150 grams எடை இருக்கிற போனை மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
1: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறித்தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தான சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: நேரம் 11:15. கேட்கலாம் சாதனை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
1: எலுமிச்சம்பழம் வந்து சளி போன்ற தொல்லைகளுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். பிறந்த குழந்தைகள், 10 நாள் குழந்தைகள் இருந்து பெரியவர்கள், முதியோர்கள் வரை எல்லாருமே எலுமிச்சம்பழ சாறை வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறது நோய் எதிர்ப்பு தன்மையை கூட்டக்கூடியதாக இருக்குது. விட்டமின் சி அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னா, இப்போ நம்ம சமீப காலங்கள் மருத்துவ அறிக்கைகள் பூராமல் என்ன சொல்லுது அப்படின்னா, எலுமிச்சம்பழம் சி, விட்டமின் சி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிறது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் நம்ம கூடுமானவரை நம்ம எலுமிச்சம்பழத்தினுடைய சாறை வாரத்தில் 2 நாட்களோ அல்லது 3 நாட்களோ, இல்லை தேவையான போது வாரத்தில் முழுவதுமாகவோ ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை கூட எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது எலுமிச்சம்பழ சாறில் கிடைக்கக்கூடிய நன்மையை நமக்கு கிடைக்க செய்யும் என்பதை நம்ம இந்த இடத்துல உறுதியாக எடுத்துக்கலாம். இதில் வயது வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 நாள் ஆன குழந்தையிலிருந்து எவ்வளோ வயது முதியவராக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு சில நாட்கள் உங்களுக்கு அதனால் தொல்லைகள் இருக்கு, சின்ன சின்ன தொல்லைகள், மாறுபட்ட தொல்லைகள் இருக்கும். ஆனால் அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற போது நோய் எதிர்ப்பு தன்மை உங்கள் உடலுக்கு கிடைக்கிற போது மிக சிகந்த ஒரு ஆரோக்கியம் உங்கள் உடலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம்.
0: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டீர்கள்.
2: கேட்கலாம் பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: கேட்கலாம். விக்ரம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.
1: கண்ணே ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:10. ஆகாஷ்வாணி
1: போலீஸ்.
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ். பகல் 12:10 சங்கீத சாரலில் சின்னமா தேவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் மணிவண்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அஸ்தா வன பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 என்னுயிர் தோழி, வாங்க பேசலாம் மிளிரும் மங்கைகள். ஒப்பனை கலைஞர் ஸ்ரீ காமாட்சி தேவி ஹரிஹரசுதன் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள், பென்சில் ஸ்கெட்சிங் பற்றிய தகவல்கள் வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள். 2:15 திரைகாணம் கேட்கலாம். 2:40 விளையாட்டரங்கம். தடகள வீரர் பி சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:55 வானிலை. மாலை 5:30

0: முத்திரை கானம். ஆறு பத்துக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் தினம்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. 6:40 மனதில் நின்றவை இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில். 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: காய்கறி எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு அதை நம்ம அரைச்சி வச்சுட்டு சூப் பொடி, சட்னி பொடி, மற்ற உடனடி பொடி வகைகளோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஊறுகாய், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மிளகாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, மற்ற கீரைகள் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக ஊறுகாய் செஞ்சு விற்பனை பண்ணலாம்.
2: காய்கறி பயிர்களில் மதிப்பு கொட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: 8:05, 8:30 திரைகானம் கேட்கலாம். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய ஆங்கில விமர்சனம் டெல்லியிலிருந்து. முன்னதாக 8:00 ஹிந்தியில் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் ஒலிபரப்பாகும். 9:15 செய்தி சுடர். 9:30 டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashvani. The news read by Sarabjit Kaur. Both the Houses of Parliament have been adjourned till 2 p.m. following opposition uproar over several issues, including alleged police action during students' protests over the NEET issue. When the Lok Sabha assembled at 11 a.m., Lok Sabha Speaker Om Birla tried to take up the question hour, but the opposition members raised the issue of alleged police action during students' protests and alleged anomalies in Ayodhya Ram Mandir donations. Mr. Birla said, "Today the country is celebrating International Youth Day, and the youth of the country also want discussions on issues concerning them." The Speaker urged the opposition members not to undermine the dignity of Parliament and allow the House to take up question hour, but the opposition were on their feet pressing their demand. However, due to continuous uproar by the opposition members, the Speaker adjourned the House till 2 p.m. Prime Minister Narendra Modi today released the autobiography of former President Ram Nath Kovind titled Triumph of the Indian Republic, My Life, My Struggles, in New Delhi. The autobiography offers a deeply personal account of Mr. Kovind's remarkable life journey, tracing his experiences, struggles and achievements from his early years to his distinguished public life and eventual service as the 14th President of India. Speaking on the occasion, Mr. Modi said that Mr. Kovind's autobiography will not only provide insights into his life, personality and contributions, but also serve as a legacy for Indian democracy and society.
5: हमें भविष्य में कोविंद जी जैसे अनेकों युवा चाहिए जो परेशानियों से परास्त न हो, जो मुश्किलों से मायूस न हो, बल्कि अपनी मेहनत से हर मंजिल को आसान बनाने का हौसला रखे। इसी बदलाव से सशक्त भारत के निर्माण का संकल्प पूरा होगा। यहीं से आत्मनिर्भर और विकसित भारत का रास्ता बनेगा।
4: Union Minister of State for Law and Justice Arjun Ram Meghwal today underlined that the Tribunal Reforms Bill 2026

0: இதுவரை சங்கீத சாரலில் பி சின்னமாதேவி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் மணிவண்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHP ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் ஸ்லோவோக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தையொட்டி இருசக்கர வாகன பேரணியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவும் கொண்டாடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், வீர் சாவர்கர், திருப்பூர் குமரன் உள்ளிட்டோரின் தியாகத்தை நினைவு கூறுவதாக அவர் கூறினார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர், அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், திரு கிஷன் ரெட்டி, திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே தமிழகத்தின் நாமக்கல் அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மக்கள் அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று நாமக்கல் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக ஒரு பேரணியானது நடைபெற்றது. மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை சந்தோஷமாக கொண்டாடும் விதத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான தேசிய கொடி விற்பனையும் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் இங்குள்ள 53 துணை அஞ்சலகங்களிலும் விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மக்கள் அனைவரும் கொடியேற்றிய பிறகு தங்களுடைய கொடியின் முன் நின்று ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்து அதனை ஹர்கர் திரங்கா போர்ட்டலில் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார்.

0: டைம் ஆஃப் த இந்தியன் ரிபப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் என்ற இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசிய பிரதமர், இளைஞர்கள் இந்த புத்தகத்தை அவசியம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தபோது தமக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். நீட் விவகாரம் தொடர்பாக தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினர். அப்போது பேசிய திரு ஓம் பிர்லா, இன்று சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் கல்வி, அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஆலோசனை நடத்தி இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் அவையை சுமூகமாக நடத்த வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் விக்ரம் சாராபாயின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய்க்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றுவது என்ற அவரது கனவு நனவாகியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் விக்ரம் சாராபாய் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நிறுவியதில் அவரது பங்கு இன்றியமையாதது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: உலக யானைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், யானைகளின் பாதுகாப்பிற்கு அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 33 பாதுகாப்பு மையங்களில் யானைகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வனப்பகுதிகளில் யானைகள் சுதந்திரமாக நடமாட அப்பகுதியை ஒட்டி வாழும் கிராம மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய யானைகளில் 60% இந்தியாவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல்லுயிர் பெருக்கத்திற்கு யானைகளின் பங்கு இன்றியமையாதது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே யானைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என்று உதகை அரசு கலைக்கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் ராமகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: யானை வந்து இக்காலஜிக்கலாக சென்சிட்டிவ் அனிமல், சீசனில் தான் டிபெண்ட் பண்ணுற அனிமல் போது இன்னும் ஷெட்யூல் 1 வச்சிருக்கோம். அழிந்து வரும் விலங்குகளாக வச்சுருக்க காரணம் வந்து இதுதான். 2010 வந்து நம்ம இந்திய அரசாங்கம் பாரம்பரிய உயிரினமாக அறிவித்தாலும் 2012 ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதே போல் யானைகளுடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா, யானைகள் தண்ணி எங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக முக்கியமான ஒரு உயிரினம். ஸோ யானை வந்து ஒரு வனத்தினுடைய ஒரு அச்சாணி, அதாவது யானை கீஸ்டோன்ஸ் பீன் சொல்லுவாங்க, ஒரு வனப்பகுதியை சுமூகமாக வைத்திருக்க ஒரு உயிரினம். அதனால் யானைகள் வந்து மற்ற விலங்குகள் சார்ந்திருப்பது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதனால் யானைகளுடைய பாதுகாப்பு இன்றைக்கி வந்து மிகவும் அவசியம். மக்கள் அனைவரும் சேர்ந்தால் தான் யானைகளை பாதுகாக்க முடியும்.
0: ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை நேற்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 60 காசு உயர்த்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதிலிருந்து கிடைக்கும் வருவாய் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் கணவனை இழந்தோர் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதனிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது மக்கள் விரோத செயல் என்று அம்மாநில பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ராகேஷ் குறை கூறியுள்ளார். இதன் மூலம் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும்

0: அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை காட்கோபாரில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய மும்பை மேயர் திருமதி ரீது தவ்டே, மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாயும் காயமடைந்த 4 பேருக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் ரயில்வேக்கு மேலும் 19 LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் கபூர்தலா ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் பெட்டிகள் பங்களாதேஷ் ரயில்வேக்கு வழங்கப்படவுள்ளது. பங்களாதேஷ் ரயில் பயணிகளின் வசதிக்காக இந்த ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அறை, தொழுகை அறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கேட்லோக் பள்ளத்தாக்கில் கார் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 9 பேர் நஹான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 8-11, 11-9, 11-1 என்ற செட் கணக்கில் சிலியின் டேனியலா பவுலினா வேகா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டேல் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக் சேலம் அணியையும் திண்டுக்கல் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 25 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். நாளை முதல் 15 வரை பலத்த காற்று இதே வேகத்தில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தொடங்கி இம்மாதம் 15 வரை தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம், வங்கக் கடற்பகுதியின் மேற்கு மத்திய பகுதி, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. நாளை தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை அலைகளின் உயரம் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.7 மீட்டராக உயரக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்ட நத்தம் வரை அலைகளின் உயரம் 15 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் பெரிய தலை முதல் வெம்பார் வரை 15 முதல் 20 வினாடிகளுக்குள் அலைகள் 1.2 முதல் 1.6 மீட்டராக உயரக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அலைகள் 15 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.7 மீட்டராக உயரக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் உயரம் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா திட்டம். இயற்கை என்பது மனித வாழ்வின் அடிப்படை ஆதாரமாகும். மனிதன் சுவாசிக்கும் காற்று, அருந்தும் நீர், உண்ணும் உணவு, வாழ்வதற்கு தேவையான இயற்கை வளங்கள் அனைத்தும் சுற்றுச்சூழலின் கொடையாகும். இவற்றில் மிக முக்கியமான இடத்தை காடுகள் வகிக்கின்றன. காடுகள் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்றன. அவை காற்றை தூய்மைப்படுத்துகின்றன, மழையை பொழியச் செய்கின்றன, நிலத்தடி நீரை பாதுகாக்கின்றன, உயிரின பன்முகத்தன்மையை நிலைநிறுத்துகின்றன. ஆனால் அதிகரித்து வரும் மக்கள் தொகை, நகரமயமாக்கல், தொழில்மயமாக்கல், சட்டவிரோத மர வெட்டுதல் மற்றும் இயற்கை வளங்களின் அளவுக்கு மீறிய பயன்பாடு ஆகிய காரணங்களால் காடுகளின் பரப்பளவு தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதன் விளைவாக பருவநிலை மாற்றம், வெப்பநிலை உயர்வு, வறட்சி, வெள்ளம், மண்ணரிப்பு, நீர் பற்றாக்குறை மற்றும் உயிரினங்களின் அழிவு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உருவாகியுள்ளன. இந்த சவால்களை எதிர்கொள்வதற்காக இந்தியாவில் பல்வேறு வன பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றுள் குறிப்பிடத்தக்க முயற்சியாக ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா கருதப்படுகிறது. ஆஸ்தா என்ற சொல்லுக்கு நம்பிக்கை, அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியான ஈடுபாடு என்று பொருள். வன் சன்ரக்ஷன் என்பது வன பாதுகாப்பை குறிக்கிறது. எனவே ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா என்பது காடுகளையும் இயற்கை வளங்களையும் பாதுகாப்பதில் மக்கள் பங்கேற்பை அதிகரித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கியமான முயற்சியாகும். இந்த திட்டம் மரங்களை நடுவது மட்டுமல்லாமல் அவற்றை வளர்த்து பாதுகாப்பது, மக்களிடம் சுற்றுச்சூழல் குறித்த பொறுப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு வளமான இயற்கையை வழங்குவது போன்ற உயரிய நோக்கங்களையும் கொண்டுள்ளது. காடுகள் மனித வாழ்க்கைக்கு அளிக்கும் நன்மைகள் எண்ணற்றவை. அவை கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுவதன் மூலம் காற்று மாசுபாட்டை குறைக்கின்றன. மண் அரிப்பை தடுத்து விவசாய வளர்ச்சிக்கு துணை புரிகின்றன. பல்வேறு விலங்குகள், பறவைகள் மற்றும் அரிய தாவர இனங்களின் வாழ்விடமாகவும் காடுகள் திகழ்கின்றன. மருத்துவ மூலிகைகள், மரப்பொருட்கள், தேன், மூங்கில் மற்றும் பல இயற்கை பொருட்கள் காடுகளிலிருந்து கிடைக்கின்றன. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த காடுகளை பாதுகாப்பதே இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா மூலம் அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இணைந்து மரக்கன்றுகள் நடுதல், வனப்பகுதிகளை மீட்டெடுத்தல், சேதமடைந்த காடுகளை புதுப்பித்தல், சட்டவிரோத மர வெட்டலை கட்டுப்படுத்துதல் மற்றும் பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. பள்ளிகள், கல்லூரிகள், தன்னார்வ அமைப்புகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் இளைஞர் மன்றங்கள் ஆகியவை இந்த திட்டத்தில் பங்கேற்று மர

0: மரம் நடும் நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகாம்களை நடத்துகின்றன. இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் கடமையும் என்பதை சமூகத்தில் வலியுறுத்துகிறது. இந்த திட்டம் சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்லாமல் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. காடுகள் பாதுகாக்கப்படுவதன் மூலம் நீர் வளங்கள் அதிகரிக்கின்றன, விவசாய உற்பத்தி மேம்படுகிறது, கால்நடை வளர்ப்பு ஊக்கமடைகிறது. கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு வன வளங்களை அடிப்படையாக கொண்ட வாழ்வாதார வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன, சுற்றுலாத்துறையும் வளர்ச்சி அடைகிறது. இதனால் வேலைவாய்ப்புகள் உருவாகி கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெறுகிறது. இன்றைய உலகம் பருவநிலை மாற்றம் என்ற மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு வருகிறது. உலக வெப்பமயமாதல், பனிப்பாறைகள் உருகுதல், கடல் மட்டம் உயருதல், வறட்சி மற்றும் வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் மனித சமுதாயத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன. இந்த நிலைமையில் மரம் வளர்ப்பதும் காடுகளை பாதுகாப்பதும் மட்டுமே நிலையான தீர்வுகளில் ஒன்றாகும். ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா போன்ற திட்டங்கள் இயற்கையையும் மனித சமுதாயத்தையும் பாதுகாக்கும் நீண்டகால முதலீடாகும். நிறைவாக, காடுகளை பாதுகாப்பது என்பது ஒரு சுற்றுச்சூழல் நடவடிக்கை மட்டுமல்ல, அது மனித வாழ்வை காப்பாற்றும் மகத்தான சமூக பொறுப்பாகும். ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா இயற்கையின் மீது அன்பையும் பொறுப்புணர்வையும் வளர்க்கும் ஒரு சிறந்த முயற்சியாகும். அரசு, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த திட்டத்தின் நோக்கங்கள் முழுமையாக நிறைவேறும். இன்று நாம் நடும் ஒரு மரம் நாளைய தலைமுறைக்கு உயிர் தரும் ஒரு வரம் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் பசுமை இந்தியாவை உருவாக்க உறுதியேற்போம். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
2: This is Akashvani, the news read by Sarabjit Kaur. Home Minister Amit Shah has said that the government is fully prepared to discuss any issue, including the students' issue, and answer any questions raised by the members in the parliament. Speaking to reporters at the parliament premises today, Mr. Shah said that the government has nothing to hide and is ready for discussion. The Union Home Minister said the opposition may submit the notice to the speaker by 2 p.m. for holding a discussion on the issue so that the debate can start at 3 p.m. today.
3: आज 3 बजे तक स्पीकर साहब को वो पत्र दे दे.
4: Please submit that letter to the speaker by 3 p.m. today. From 3 p.m. today until 3 p.m. tomorrow, we are ready for a discussion on all matters. I will remain present in the house, listen to everyone and respond to all the points raised. The government has nothing to hide. Everything will become clear before the people of the country.
3: देश की जनता के सामने सारी चीजें स्पष्ट हो जाए.
2: Mr. Shah said Parliamentary Affairs Minister Kiran Rijiju has already made it very clear that the government is ready for a discussion on all aspects related to the students' protests over the NEET examination. However, Mr. Shah alleged that the opposition is not allowing the House to function. Both the Houses of Parliament have been adjourned till 2 p.m. following opposition uproar over several issues, including alleged police action during students' protests over the NEET issue. When the lower house assembled at 11 a.m, Lok Sabha Speaker Om Birla tried to take up the question hour, but the opposition members raised the issue of alleged police action during students' protests and alleged anomalies in Ayodhya Ram Mandir donations. The speaker appealed to the opposition members to allow the house to function. He said that there may be differences over policies and opinion, but the people of the country want to see parliament functioning. Mr. Birla said today the country is celebrating International Youth Day. He said the youth of the country have made a distinct mark in several fields, including education, space, science and technology, and entrepreneurship. However, due to continuous uproar by the opposition members, the speaker adjourned the house till 2 p.m. The Rajya Sabha has been adjourned till 2 p.m. over the same issue. When the house met at 11 a.m, Chairman C.P. Radhakrishnan took up the zero hour. Prime Minister Narendra Modi has said education opens the doors to countless possibilities and provides new directions and innumerable opportunities in life. Mr. Modi released the autobiography of former President Ramnath Kovind titled

0: Triumph of the Indian Republic, My Life, My Struggles in New Delhi today. Speaking on the occasion, the Prime Minister said that Ramnath Kovind's guidance as the President has been a great source of strength for him. He said that Mr. Kovind's autobiography will not only provide insights into his life, personality and contributions, but also serve as a legacy for Indian democracy and society.
1: हमें भविष्य में कोविंद जी जैसे अनेकों युवा चाहिए जो परेशानियों से परास्त न हो, जो मुश्किलों से मायूस न हो, बल्कि अपनी मेहनत से हर मंजिल को आसान बनाने का हौसला रखे। इसी बदलाव से सशक्त भारत के निर्माण का संकल्प पूरा होगा। यहीं से आत्मनिर्भर और विकसित भारत का रास्ता बनेगा।
0: Textiles Minister Giriraj Singh has called for a major transformation in the handloom sector and stressed that innovation, market-driven designs and sustainable production create new opportunities for weavers and artisans. Addressing the first annual conclave of the Indian Institutes of Handloom Technology, IIHT Sutra 2026 in New Delhi, Mr. Singh said that handloom had once become a powerful tool of resistance against British colonial rule and now needs to become a tool for economic empowerment. Har Ghar Tiranga movement is gaining momentum across the nation. The campaign aims to encourage people to bring the Tiranga home and to hoist it to mark India's independence. In Delhi, Har Ghar Tiranga bike rally was organized by the Culture Ministry today. Addressing the participants, Vice President C.P. Radhakrishnan has said that the spirit of Vande Mataram had inspired India's freedom struggle and continues to strengthen the nation's identity today. And that is the end of this news bulletin.
2: நேரம் 1 மணி 10 நிமிடம் ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி.
3: வணக்கம் நேயர்களே, இப்போ பிரபலமாகிக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில்களில் ஒன்று தான் அழகு கலை. நம்ம வாழ்க்கையோட சேர்த்து பிறரின் வாழ்க்கையையும் அழகாக்கும் தொழிலே இந்த அழகு கலைன்னு சொல்லலாம். வாங்க பேசலாம் பகுதியில் இன்னைக்கு நம்மளோட அனுபவங்களை பகிர்ந்துக்க வந்திருக்காங்க அழகு துறையில் நிறைய சாதனைகள் செஞ்ச அழகு அலங்கார நிபுணர் ஸ்ரீ காமாட்சி தேவி. வணக்கம் மேடம்.
4: வணக்கம்.
3: பெண்கள் வந்து இப்போ நிறைய துறையில சாதிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அழகு கலை துறைய நீங்க செலக்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் இருக்கா மேம்?
4: என்னோட பேஷன் பிகம்ஸ் ப்ரொஃபஷனுங்க, அப்படிதான் நான் சொல்லணும். ஒரு 15 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா, தே வில் கால் மீ, என்னை கூப்பிடுவாங்க, எனக்கு கொஞ்சம் இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இந்த ஒரு விஷயம் இருக்கிறதே வந்துட்டு எனக்கு தெரியாது, அவங்க மூலமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ பேசிக்கலி நான் வந்துட்டு ஒரு MBA கிராஜுவேட்டுங்க, ஆனால் வந்துட்டு MBA டேர்ன்ட் இன் MUA, அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அப்படிதான் வந்துட்டு இந்த ப்ரொஃபஷன் எனக்கு வந்துட்டு இது மேலே ஒரு தீரா ஒரு காதல் இருந்தது. ஸோ அதையே நம்ம ஏன் பர்சியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துக்கிட்ட ஒரு ப்ரொஃபஷன் தான் இந்த ப்ரொஃபஷனுங்க.
3: இப்போ நீங்க இந்த அழகு கலை துறையில எத்தனை வருஷமா பணியாற்றிட்டு இருக்கீங்க?
4: நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8+ இயர்ஸா வந்துட்டு நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 300-350+ பிரைட்ஸ் வந்துட்டு சந்தோஷமான தருணங்களில் நாங்கள் இருந்திருக்கோங்கிறதுல நான் இந்த இடத்துல வந்துட்டு பெருமிதமாக சொல்லிக்கிறேன். அதுக்கு யூனிவர்ஸ்க்கு நன்றி.
3: கண்டிப்பாக இதை கேட்குறப்ப எங்களுக்குமே மகிழ்ச்சியாக இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய துறையில நீங்க அடியெடுத்து வைக்கிறப்போ எந்த மாதிரி சவால்கள்லாம் சந்திச்சீங்க?
4: பேசிக்கலா பெண்கள் வந்துட்டு வீட்டில இருந்து வெளியில வராங்க அப்படின்னு சொன்னோம்னாலே அது மிகப்பெரிய சவால்களை அவங்க சந்திப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஒரு வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தொழில் முனைவோரா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்துட்டு அந்த ரெண்டு அத்தியாயம் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க ஒரு ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா,

0: அவங்கவுங்க சவால்கள் இருக்கும், அது வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், சமாளிச்சிடலாம். பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்லங்கும் போது நமக்கு வந்து இந்த டைம் அப்படிங்கிறது தான் ரொம்ப வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நான் நிறைய அது ஒரு சவாலாக எடுத்து நான் சந்தித்தேன். அந்த சவாலை சந்திக்கிறதுக்கு வந்துட்டு உறுதுணையாக இருந்தது வந்துட்டு என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் முழு மனசாக எடுத்து என்னால் படிக்க முடிஞ்சது. எம்பிஏ படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை என்னுடைய அழகுக்கலை படிப்பு துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், அண்ட் நம்மளும் வந்துட்டு அந்த கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இந்த சவால்களை ஈஸியாக சமாளிக்க முடியும். இதில் மிகப்பெரிய சவால்னு சொல்லி சந்தித்தோம் அப்படின்னம்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகும்போது நம்ம ஒரு கிளாஸ்க்கு போய் கற்றுப்போம், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம், நமக்கு உடனே நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் உடனே ஃப்ளோ ஆவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் நம்ம இருப்போம். இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நம்மளோட கடின உழைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம கிளைண்ட் எங்கேருந்து எடுக்கிறது, முதல்ல வந்துட்டு ஒரு ஊருக்கே வந்து பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்க இந்த துறை சார்ந்து. பட் இன்னைக்கு வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், முதல்ல வந்து பெங்களூர் அண்ட் உங்களுக்கு மும்பையில தான் போய் படிக்கணும்ன்ற மாதிரி இருந்த ஒரு விஷயம், அந்த படிப்பை வந்துட்டு நம்மளுடைய டைமுக்கு நம்ம படிக்க முடியுங்கிற இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க இன்னைக்கு. ஸோ அப்போ வந்து என்னன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. அப்போ வந்து என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த படிச்சுட்டு அவங்க வரும்போது எங்கிருந்து நமக்கு கிளைண்ட் கிடைக்கும் அந்த ஒரு இடத்துல வந்து திக்குமுக்காடுவாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுடைய ஒர்க் நம்ம இது செய்யறோம் அப்படிங்கறது வெளியில தெரியப்படுத்துறதுக்கு சில ஷூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் ஒரு மாடல்ஸ் வச்சு ஷூட் பண்ணுவாங்க, இல்ல சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க வச்சு ஷூட்ஸ் பண்ணுவாங்க. இது மூலமா வந்துட்டு அவங்க வெளியில தெரியப்படுத்துவாங்க. தெரியப்படுத்தி இமீடியட்டா எந்த ஒரு விஷயம் வராது, இட் வில் டேக் சம் டைம். அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமை காத்துதான் ஆகணும், ஏன்னா நம்ம ஒர்க் வெளியில தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு கிளைண்ட்டுங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. ரொம்ப கம்மியான விலைக்கு வந்துட்டு அவங்க கேட்பாங்க, வேற வழி கிடையாது. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்துட்டு அந்த விலைங்கிறது பாக்குறது இல்லை, அவங்களுடைய ஒர்க் வெளியில தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்துட்டு நிறைய ஷோஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்மளை கூட்டிட்டு போவாங்க. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் போகும்போது நம்மளுடைய ஒர்க் வந்துட்டு வாங்க அதனுடைய ரெகக்னைசேஷன் இருக்குமா அப்படின்னா அது க்வெஸ்சன் மார்க் தான். சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. பட் அதையெல்லாம் வந்துட்டு நம்ம மனம் தளராம நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு பொறுப்பை நம்ம கன்சிஸ்டன்டா பண்ணும்போது டெஃபினட்டா அது வந்து நம்ம ஷைன் ஆகி வரலாம். ஸோ நானும் ஃபேஸ் பண்ணேன். முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனையாளன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குருநாதர் சொல்லுவாரு. இன்ஃபேக்ட் அது எல்லா துறைக்குமே பொருந்தும், இந்த துறைக்கு அது இன்னும் எக்ஸ்ட்ராவே அது பொருந்தும்னு நான் நினைக்கிறேன்.
1: பிரைடல் மேக்கப்னாலே காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எதனால, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லலாமா?
0: அந்த காலகட்டங்கள்ல ஒரு 80களில் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தவங்க நல்லா தலசீவு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து புடவை கட்டி விட்டு தலசீவு விடுவாங்க. இன்னைக்கு மேக்கப் அப்படிங்கிறது டிவிஷனா இருக்கு, நிறைய விங்ஸா இருக்கு. உதாரணத்துக்கு ஃபேஸ் மேக்கப்னு இருக்கு, ஹேர் ஆர்டிஸ்ட்னு தனியா இருக்காங்க, சாரி டிரேபிஸ்ட்னு தனியா இருக்காங்க, நெயில் ஆர்டிஸ்ட்னு தனியா இருக்காங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு தனியா இருக்காங்க. தனித்தனியான ஒரு எக்ஸ்பர்டீஸ் தான் வேணும்னு பொண்ணுங்களும் கேட்கறாங்க, பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. ரெண்டாவது, முதல்ல வந்துட்டு ஒரே ஒரு பான் கேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும், எல்லா ஸ்கின்னுக்கும் அது ஒண்ணுதான் போடுவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு அது பொருந்தும், மத்தவங்களுக்கு அது பொருந்தாம போகும். அதனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஹெசிடேஷன், ஐயோ எனக்கு மேக்கப் சரியா இருக்குமா, அதனாலே வந்து பயந்துப்பாங்க மேக்கப் போடுறதுக்குன்னு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு நிறைய ஸ்கின் டைப்ஸ் இருக்கு, லைக் ட்ரை ஸ்கின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னா, ஆயிலி ஸ்கின்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னா, ஒவ்வொன்றுக்கு தனித்தனியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து மேக்கப்னா எடுத்ததே மேக்கப்கெல்லாம் போறது கிடையாது, ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் ஸ்கின் கேர் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்கின்னுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் வந்துட்டு 5,000-6,000 விற்கிறதும் இருக்கு, ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியாது, அது கூட நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு. ஸ்கின் கேர் ரெஜிமென்ட் பண்ணணும், ஃபவுண்டேஷன் இருக்கு, கன்சீலர் இருக்கு, பிளஷ் இருக்கு, ஹைலைட்டர்னு இருக்கு, இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்கள ரெடி பண்றதுக்கு. முதல்ல வந்து டைமிங் வந்து கொடுக்க மாட்டாங்க, பட் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பிரைட ரெடி பண்றதுக்கு வந்து 2.5 hours to 3 hours வந்து தேவைப்படுது. இத்தனை பேரும் வந்துட்டு சேர்ந்து பண்ணி அந்த பெர்ஃபெக்டா அந்த பிரைடு வெளியில வரும் போது அவங்களுக்கு வந்து உண்மையாவே அந்த கல்யாண நாள் மறக்க முடியாத ஒரு அனுபவமா கொடுக்கறோம். பணம் அப்படிங்கறத தாண்டி ஹவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வந்துட்டு வெறும் ரொம்ப கம்மியான விலைக்கும் இருக்கு, அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் நீங்க கேட்டீங்க இல்லையா ஏன் எக்ஸ்பென்சிவா பார்க்கப்படுதுன்னு, அந்த ஸ்கின்னுக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, இத்தனை ஆர்டிஸ்ட் வந்து சேர்ந்து பண்றாங்க, அப்போ எப்படி வந்து உங்களுக்கு கம்மியானதா இருக்கும்?
1: கஸ்டமர்ஸோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு, உங்ககிட்ட என்ன மாதிரி எல்லாம் கேட்பாங்க, அவங்கள எப்படி நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்க?
0: ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நேச்சுரலான ஃபினிஷான வேணும்னு கேட்பாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு என்னன்னா மேக்கப் அப்படின்றது வந்துட்டு அப்படியே ஹெவியா போடணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய பிரைட்ஸ் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா ஸ்டேஜ்ல

0: பார்க்கும்போதும் சரி, நான் போட்டோல பார்க்கும்போதும் சரி, நான் நானா தெரியணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பல பேருடைய ரெக்வஸ்டா இருக்குதுங்க. உங்களை உங்களை மாதிரி காமிக்கணும், அதுதான் இன்னைக்கு நிறைய பிரைட்ஸ் கேட்கறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து வெளியில வராங்க, மேக்கப் முடிச்சு அவங்க அந்த ரத்தன கம்பள இதுல நடந்து வரும்போது அவங்களுடைய கான்பிடன்ஸும் அவங்களுடைய சந்தோஷமும் வந்துட்டு அப்படி மல்டிப்ளை ஆகணும், அது பூரிச்சிருக்கணும். சோ அந்த ஒரு தருணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்க.
1: நீங்க சொல்றப்ப அந்த தருணத்தை நாங்க உணர முடியுது. ஒரு பொண்ணு வந்து அழகா நடந்து வரப்போ எல்லாருடைய கண்ணும் அந்த பொண்ணு மேலதான் இருக்கும் இல்லையா? கல்யாண பொண்ணு எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி மேக்கப் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்காண்டியே நிறைய மக்கள் வந்து காத்துட்டு இருப்பாங்க.
0: என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்றது ட்ரெண்ட் அப்படின்றத விட அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அதுதான் ஃபாலோ பண்றேன். வானொலியினுடைய இதுவே அப்படிதானே.
1: நிலைத்து நிற்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா எங்களுடைய வானொலி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது இப்போ பிரைடல் மேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் ரிசப்ஷன் ஒன்று இருக்கும், கல்யாணத்தப்போ ஒரு மேக்கப் இருக்கும்.
0: முதல் நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் மாடர்னாக வெஸ்டர்னைஸ்டாக போகணும்னு நினைப்பாங்க. லெஹெங்கா போவாங்க, இல்லை வந்துட்டு கவுன்ஸ் மாதிரி போவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு சாரியே போடுவாங்க, சாரி லுக்ல இந்த மாதிரி காமிக்கணும்னு நினைப்பேன். சோ இப்படி நைட் லுக்ஸ் இருக்கும். மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்தம் கம்பல்சரியா என்னவா இருந்தாலும் சரி ட்ரெடிஷ்னல் லுக் அப்படிங்கறது தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மேக்கப்பும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நைட்டுக்கு வந்து யூஸ் பண்றதுவே வந்துட்டு மார்னிங் அதே மாதிரி ரெண்டும் சேமா பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல, ரெண்டுக்கும் வேரியேஷன் காமிக்கணும். அப்பதாங்க உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ்ல வந்து போட்டோஸ்ல பார்க்கும்போது வேரியேஷன் நீங்க பாப்பீங்க. மேக்கப் அப்படிங்கறது வந்துட்டு ஒரே விஷயம் எல்லாருக்கும் ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்துட்டு ஸ்மாலர் ஐஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு ஹூடட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு பிக் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஐ மேக்கப் செட் ஆகாது. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு இதுலயும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நைட்ல ரிசப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐ மேக்கப் வந்துட்டு வேற மாதிரி டிஃபரெண்டா பண்ணி கொண்டு போவாங்க. மார்னிங் வந்துட்டு சட்டிலா பண்ணுவாங்க. அப்ப ஹேர் ஸ்டைல்ஸ்ல வேரியேஷன்ஸ் இருக்கும், ட்ரெடிஷ்னல் லுக்குக்கும் அண்ட் அவங்க கேட்கிற மாதிரியான ஒரு ஃபேன்சியான லுக்ஸுக்கும் வந்துட்டு இதெல்லாம் தான் வேரியேஷனுங்க.
1: இப்போ 80களில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்னா தான் ஒரு மேக்கப் அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நாகரிக உலகத்தில் ஒரு பேபி ஷவராக இருக்கட்டும், இல்லை குழந்தை பிறந்து ஒரு வயசாகட்டும், இப்படி நிறைய விதமான விதவிதமான ட்ரெண்ட் செட்டிங்ஸ்னே சொல்லலாம். அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க உங்களுடைய அழகு கலைத்துறையில்?
0: விமன் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பரிமாணத்துலையும் வந்துட்டு தன்னை அழகாக காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடினா கல்யாண பொண்ணோட தோழியாக இருக்காங்க, கல்யாண பொண்ணோட தங்கையா இருக்காங்க அப்படின்னா அது வந்து பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இப்போ இதே இது வந்துட்டு அவங்களுடைய வளைகாப்பு ஃபங்க்ஷன் அப்படின்னா அது ஒரு மாதிரியான மேக்கப்பா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக அவங்க வீட்டில் கிரக பிரவேசம் இருக்குது, ஒரு காதணி விழா இருக்குது, இல்லை வந்துட்டு குழந்தையினுடைய 1 இயர் செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த மேக்கப் வந்துட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து அந்த பொண்ணு வந்து தன்னை வந்து அழகாக காமிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான், அதுதான் மெயினான ஒரு பாயிண்ட். அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்கப் அப்படின்றது இருக்குது.
1: இப்போ வந்து நிறைய க்ரீம்ஸு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே நமக்கு கிடைக்கிது இல்லையா ஈஸியாக, அதெல்லாம் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது? உங்களை மாதிரி ஒரு அழகு கலைத்துறை நிபுணர்கிட்ட ஐடியாஸ் கேட்டுட்டு யூஸ் பண்ணலாமா, இல்லை அவங்கவுங்களா யூஸ் பண்ணுறாங்களே அது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா?
0: ஒரு பிரைட் எங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் சஜஷன்ஸ் கொடுப்போம். காஸ்மெட்டாலஜிஸ்ட்டோ இல்லை ஒரு ஏஸ்தட்டீஷியனோ அவங்கள வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் இதை எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அதையும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது தான். ஏன்னா ஸ்கின் கேர் அப்படின்றது வந்துட்டு வெறும் ஃபேஷியல் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது, அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் வந்துட்டு அது பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படின்னா ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த ஸ்கின்னுக்குள்ளே உள்ள ஆழமாக ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சு அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஸ்தட்டீஷியன், அவங்க வந்து டாக்டர்ஸுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது ஸ்கின் வந்து ஸ்லாகாக இருக்கிற ஸ்கின், ஒரு 40+ இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்துட்டு இழகி அப்படி தொங்கின மாதிரி ஆகிடும், அதையே லிஃப்ட் பண்ணுறது எப்படிங்கிறது வந்துட்டு அந்த முறைகள் அவங்களுக்கு தெரியும். முறையான ஆட்கள் கிட்ட சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
1: இப்போ இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலை பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் கிளைமேட், அதே மாதிரி நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கோம், வண்டி வாகனங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த புகை அதிகமான வெயில், இதனால இளைய தலைமுறையினர் சந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனைனா அது முடி உதிர்வு. அந்த முடி உதிர்வுக்கு உங்களுடைய துறையில நிறைய தீர்வுகள் இருக்கு இல்லையா?
0: இளைய தலைமுறை வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு மெயினா இந்த ஸ்ட்ரெஸ். கண்கள் பார்த்து நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்குது, அந்த கலருக்கு தான் அட்ராக்ட் ஆயிட்டோம், அதை பார்த்ததே நமக்கு அப்பிடைஸ் ஆகிறோம், நம்ம சாப்பிடுறோம். ஆனா அந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை இல்லையா, அந்த நேரத்துக்கு சாப்பிட்டாங்க அது எல்லாமே கரெக்டா இருந்தது. அதாவது நைட் நேரத்துல ஒர்க் பண்றோம் அப்படி எல்லாம் இருக்கும் பட்சத்துல இந்த இளைய தலைமுறை இது

0: சந்திக்கிறாங்க. அதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த காலகட்டங்கள்ல இல்ல, இன்னைக்கு நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. ஹேர் எல்லாம் வந்துட்டு இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம வளர்ந்துருக்கோம். அதுல இன்னைக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது ப்ராப்பரா பண்ணி நிறைய ரிசல்ட் எடுத்தவங்களும் இருக்காங்க. விஞ்ஞானம் இந்த துறையில நிறையவே வளர்ந்து இருக்குதுங்க. பிசிக்கலா வந்துட்டு இமீடியட்டா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு சிலர் வந்துட்டு இந்த ஹேர் பிக்ஸ் பண்ணிப்பாங்க, அதுவும் தனியான ஒரு துறையா இருக்கு.
1: மேக்கப் பண்றீங்க இல்லையா, அவங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கணும், அதை விட உங்களுடைய வலி அப்படின்றது அதிகம். அதை நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா?
0: யாருமே வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு இவ்வளவு நேரம் நின்று ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறது யாரும் இது வரைக்கும் பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு முதல் முறையா நீங்க இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ், எங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours to 3 hours வந்துட்டு ஒரு செஷனுக்கு நாங்க நின்றுதான் ஆகணும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அதெல்லாம் முடிச்சு அந்த பொண்ணு அந்த அண்டவத்துல அந்த உள்ள நான் சொன்ன இல்லைங்களா, அந்த எய்சில நடந்து வரும்போது பார்க்கும்போது அது எல்லா வழியுமே பறந்து போயிடும். அந்த இடத்துல அந்த சந்தோஷம் தான் நிறைஞ்சு நிற்கும். அது இருக்கும், பட் இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஒர்க். அதை நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இன்வால்மெண்ட்டோட சந்தோஷமா செய்யும் போது அந்த வலியும் வந்துட்டு வலியா தெரியறது இல்லை, அது ஒரு ஆனந்தமா தான் தெரியுது. அந்த மேக்கப்ல அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க, அவங்களுக்கு 4 பேர் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, அவங்க வந்து அதை எங்ககிட்ட சொல்றாங்க, சூரியனை கண்ட பனித்துளி போல அது எல்லாமே பறந்து போயிடும்.
1: இப்போ நீங்க நிறைய மணப்பெண்கள் அலங்காரம் பண்ணி பாத்துருக்கீங்க இல்லையா, உங்ககிட்ட அவங்க கொடுத்த ஒரு வேல்யூபிள் கமெண்ட்
0: நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. யூஸ்வலி மேக்கப் பண்ணி விட்ற கண்டிப்பா அந்த மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பிரைட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஒரு பியூபர்ட்டி பண்ண ஒரு பாப்பாவுக்கு வந்து நான் ஃபங்க்ஷனுக்காக நான் போயிருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க சாதாரணமாக இருந்தாங்க. ஒன்ஸ் நான் மேக்கப் முடிச்சு அந்த பாப்பாவை வெளியில கூட்டிட்டு வரும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு, வந்து அப்படியே வந்து என்னை ஆற தழுவிக்கிட்டாங்க. ஸோ அந்த தருணம் என்ன வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு தருணம். நிறைய ஆர்டிஸ்டுக்கு இதே நடந்திருக்கும். அப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, நீங்க இவ்வளோ நேரம் நின்று பண்றீங்கன்னு அந்த வலிகள் எல்லாம் பறந்து போயிடும். ஒரு கல்யாணம்னு எடுத்துட்டேன்னா நாட் ஓன்லி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, பல கலைஞர்கள் அதுல இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய வேர்வியை சிந்தி ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடா தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டெக்கரேட்டர் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து தூக்கமே இருக்காது அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு கேட்டரிங் பீப்புள் எடுத்துக்கோங்க, அவங்களும் வந்துட்டு அதே மாதிரி தான். போட்டோகிராஃபி பீப்புளா இருக்கட்டும், ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு அந்த மேலே எடுத்து நிறுத்தி காசு பணத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க இல்லைங்களா, அந்த ஒரு விஷயத்துக்காக நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.
1: பல பேருடைய உழைப்பு வந்து பின்னால் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா பணம் மட்டும் கொடுக்கறது மட்டும் கிடையாதுங்க, அதை தாண்டி இத்தனை நிறைய விஷயங்கள் இருக்கு. இத்தனை கலைஞர்கள் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, அவங்களுடைய கடின உழைப்பு அதுல இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறது தான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுடைய வேலையும். அந்த எல்லா ஆர்டிஸ்ட் சார்பிலையும் நான் இந்த இடத்துல வந்துட்டு எல்லா பிரைட்ஸுக்கும் அந்த பிரைட்ஸோட ஃபேமிலிஸ் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன்.
1: ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேச பேச தொடர்ந்து நிறைய அனுபவங்களை நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த தொழில் முனைவோரா ஒரு பெண்ணா இந்த அழகு துறையில நீங்க சந்திச்ச சவால்கள் சொல்லலாமா?
0: நானும் நிறைய சவால்கள் சந்திச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததையுமே வந்து நம்ம கிளைண்ட்ஸ் எப்படி, கிளைண்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் வைஸா இருக்கட்டும், என்னடா அது மார்க்கெட்ல எல்லா ப்ராடக்ட்டும் சொல்றாங்க, எல்லாத்தையுமே வாங்கி வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னம்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இது சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் நான் சொல்ல வரல. ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் அந்த பேமெண்ட் அப்படிங்கறதுல வந்துட்டு நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்க, அது இமீடியட்டா செட்டில் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அவங்களுடைய உழைப்பை சிந்தி அவங்க செஞ்சிருக்காங்க, அப்போ முடிச்சு போகும்போது அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ஓகேவா இருக்கும் இல்லையா? இது நான் சந்திக்கிறது மட்டும் இல்லைங்க, என்னோட துறையில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் சொல்றேன். சோ அப்படி இல்லாம கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கறது வந்துட்டு இமீடியட் க்ளோஷர் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது செஞ்சவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், நீங்க அந்த ஆர்டிஸ்ட் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மதிப்பாவும் இருக்கும்.
1: நீங்க இப்போ இந்த துறையில வந்து ஒரு தொழில் முனைவோரா வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த துறைக்கு புதுசா நிறைய பெண்கள் வரணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன?
0: மேக்கப் அப்படின்றது வந்துட்டு ஃபேஸ் மேக்கப்னு இருக்கு, ஹேர் டூன் இருக்கு, ஹேர் ஸ்டைலிஸ்ட், சாரி ட்ரேபிஸ்ட்னு இருக்கு, நெயில் ஆர்டிஸ்ட்னு இருக்கு, மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு இருக்கு, இந்த மாதிரி பல விங்ஸ்ல இன்னைக்கு பிரைடல் துறை அப்படிங்கிறது இருக்கு. அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது எல்லாமே எடுத்து பண்றதுங்கிறது வெல் அண்ட் குட், அதை நான் தப்பு சொல்ல வரல. பட் இன்னைக்கு நிறைய பெண்கள் பண்ணக்கூடியது என்னன்னா, எனக்கு வந்து சாரி ட்ரேப்பிங் நல்லா வருது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. நீங்க இப்ப ஃபேஸ் மேக்கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. இப்ப ஹேர் டூ இருக்குன்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு இருக்கு.

0: கம்மி தான். இப்போ நெயில் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எந்த உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக எடுத்தும் பண்ணால் இன்னும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஸ் மேக்கப் பண்ணுறதுக்கு நிறையா இருக்காங்க, பட் ஹேர்டோக்கும் வந்துட்டு சாரீ ட்ரேப்பிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு நல்லா பண்ணுறவங்க அப்படிங்கிறது வந்துட்டு கம்மியாக இருக்காங்க. அப்போ நம்ம வந்து இது நல்லா பண்ணணும்னா இன்னும் வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு உங்களோட இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரிசோர்ஸாக இருக்கும்.
1: சின்ன சின்ன அடியாக எடுத்து வச்சு அதில் நல்ல அனுபவத்தை கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சக்சஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி,
0: அதுவும் நீங்க ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். லைக் ஒரு 6 months நான் இதை நான் இப்படி பண்றேன், அடுத்த 6 months இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இட் இஸ் அப் டு யோர் இன்ட்ரெஸ்ட். ஒரு கோல் வச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதை பண்ணிக்கலாம்.
1: ஒரு கல் இருக்கு அப்படின்னா அதை செதுக்குனாதான் சிற்பமாகும். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற அழகை மேம்படுத்தி அதை வந்து நல்லா எல்லாருக்கும் தெரியற மாதிரி ரொம்ப அழகா காமிச்சு அவங்களுடைய வாழ்க்கையவே அழகாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அருமையான அனுபவங்களை இன்னைக்கு எங்களோட நிலையத்துக்கு வந்து எங்ககிட்ட ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டதுக்காக ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சார்பா உங்களுக்கு நன்றிகள் மேடம்.
0: எனக்கும் இந்த மாதிரி ஒரு மேடை அமைச்சு கொடுத்து என்னோட தனிப்பட்ட முறையா பேசாம எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் சார்ந்துதான் நான் பேசியிருக்கேன், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த மதுரை நிலையத்துக்கு மிக்க நன்றி.
2: இதுவரை மிளிரும் மங்கைகள் இதில் ஸ்ரீ காமாட்சி தேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஆகஸ்ட் மாதம் 12 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஆகஸ்ட் 12 தேதியான இன்று சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இளைஞர்களின் குரல்கள் மற்றும் பங்களிப்பை ஊக்குவிக்க உலக அளவில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 12 தேதியான இன்று உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. யானைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 12 தேதியான இன்று தேசிய நூலகர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய நூலகவியலின் தந்தை எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது.
0: இப்போ தோழிகளுக்கான ஒரு சின்ன குறிப்பு. குக்கர் கேஸ் கட்ட அடிக்கடி வாங்குற மாதிரி தெரியுதா? இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க, அதோட லைஃப் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இப்போ குக்கர் கேஸ் கட்டை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, குக்கர் கேஸ் கட்டை யூஸ் பண்ணிட்டு அதை எடுத்து கழுவி வைக்கும்போது ஒன்று தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்கு அடுத்தாப்புல மில்க் ட்ரெயின் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போட்டு வைக்கணும். ஈரம் இருக்கிற இடத்துல அதை வச்சோம் அப்படின்னா அதோட வாழ்நாள் வந்து நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுப்பில் வந்து குக்கரை இறக்கிட்டு குக்கரை மூடி ஓப்பன் பண்ண உடனே நம்ம அந்த கேஸ் கட்டை எடுத்துடணும். அப்படி இல்லாமல் அந்த குக்கர் மூடியிலேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த குக்கர் மூடியில் இருக்க சூடு வந்து அதில் அதிகமாக பட்டுட்டே இருக்கனால கேஸ்கட் சீக்கிரமாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே அல்லது ஃப்ரிட்ஜில் மில்க் ட்ரேயில் நம்ம வச்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் வரும்.

0: சரிதானா?
1: சரிதாப்பா.
2: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி ஜான்சிராணி லட்சுமிபாய் அவர்கள் பற்றி ஒரு சில துளிகள். என் ஜான்சியை நான் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு முழக்கம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் என்றென்றும் ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த முழக்கத்திற்கு சொந்தக்காரர்தான் ஜான்சிராணி லட்சுமிபாய். அவருடைய இயற்பெயர் மணிகர்ணிகா தாம்பே. 1828 வாரணாசியில் பிறந்த இவர் சிறுவயதிலேயே மற்ற குழந்தைகளைப் போல பொம்மைகளுடன் விளையாடவில்லையாம். அதற்கு பதிலாக குதிரையேற்றம், வாள்வீச்சு, வில்வித்தை, மல்யுத்தம் போன்ற போர்க்கலைகளில் ஆர்வம் காட்டினாராம். பெண்கள் வீட்டுக்குள் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அப்போதே உடைத்திருந்தவர்தான் மணிகர்ணிகா தாம்பே. இவர் ஜான்சி மன்னர் கங்காதரராவை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவருடைய கணவர் மணிகர்ணிகா என்ற பெயரை லட்சுமிபாய் என்று மாற்றினாராம். அதன் பிறகு அவர் ஜான்சியின் ராணி லட்சுமிபாய் என்று அழைக்கப்பட்டாராம். இப்படித்தான் மணிகர்ணிகா என்ற சிறுமி பின்னாளில் இந்திய வரலாற்றில் வீரத்தின் அடையாளமாக திகழ்ந்த ஜான்சிராணி லட்சுமிபாயாக மாறினார். கங்காதர ராவுக்கும் ஜான்சிராணிக்கும் பிறந்த ஆண் குழந்தை சில மாதங்களிலேயே உயிரிழந்ததன் காரணமாக தாமோதர ராவ் என்ற குழந்தையை தத்தெடுத்தனர். ஆனால் ஆங்கிலேய அரசு அதை ஏற்க மறுத்தது. வாரிசு இல்லை, இதனால் ஜான்சி இனி எங்களுடையது என்று டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் என்ற கொள்கையை காரணம் காட்டி ஜான்சியை கைப்பற்ற முயன்றது. அப்போது லட்சுமிபாய் என் ஜான்சியை நான் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக அறிவித்த அந்த முடிவுதான் அவரை வரலாற்றில் நிலைநிறுத்தியது. 1857 இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் வெடித்த போது ஜான்சிராணி அதில் முழு மனதுடன் இணைந்தார். இது ஒரு அரசை காப்பாற்றும் போர் மட்டுமல்ல, இந்திய மண்ணின் சுதந்திரத்திற்காக நடத்தப்பட்ட போராக அவர் உணர்ந்தார். கோட்டைக்குள் இருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போர் பயிற்சி அளித்தார். பெண்களும் ஆயுதமேந்தி நாட்டை காக்க முடியும் என்பதை நிரூபித்தார். போர்க்களத்தில் குதிரை மீது அமர்ந்து கையில் 2 வாள்களுடன் அவர் போரிட்டதாக வரலாறு கூறுகிறது. போரின் போது தனது சிறு மகனை முதுகில் கட்டிக்கொண்டு எதிரிகளுக்கு நடுவே குதிரையில் பாய்ந்த சம்பவம் இந்திய வரலாற்றில் மிகவும் உணர்வு பூர்வமான நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த காட்சி இன்றும் தாய்மைக்கும் வீரத்திற்கும் தேசப்பற்றிற்கும் அடையாளமாக போற்றப்படுகிறது. 1858 குவாலியர் அருகே நடந்த போரில் அவர் வீர மரணம் அடைந்தார். அப்போது அவருக்கு வயது வெறும் 29 மட்டுமே. ஆனால் அவர் விட்டு சென்ற துணிச்சல் நூற்றாண்டுகளை கடந்தும் வாழ்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஜான்சிராணியின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. 1857 உடனடியாக வெற்றி பெறவில்லை என்றாலும் அந்த போராட்டம் இந்தியர்களின் மனதில் சுதந்திரத்தின் விதையை விதைத்தது. ஆங்கிலேயர்களை எதிர்க்கலாம், நம் நாட்டுக்காக உயிரையும் தியாகம் செய்யலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கிய முன்னோடிகளில் ஜான்சிராணி மிகவும் முக்கியமானவர். அவருடைய வீரத்தை பார்த்து பின்னர் வந்த பல போராட்ட வீரர்களுக்கும் அவர் ஒரு உந்து சக்தியாக இருந்தார். இன்றும் ஜான்சிராணியின் பெயரை சொன்னாலே நம் கண்முன் ஒரு வீர பெண் குதிரை மீது வாளேந்தி நிற்பது போல தோன்றுகிறது. அதனால்தான் அவர் ஒரு ராணி மட்டுமல்ல, இந்தியாவின் முதல் வீராங்கனைகளில் ஒருவராகவும் சுதந்திரத்தின் முதல் தீப்பொறியாகவும் என்றும் போற்றப்படுகிறார். வயது சிறியதாக இருக்கலாம், ஆனால் மனதில் தேசப்பற்று இருந்தால் வரலாறே நம்மை நினைவில் வைத்திருக்கும் என்பதற்கு ஜான்சிராணி லட்சுமிபாயின் வாழ்க்கையே ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு.

நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள். இதில் பென்சில் ஸ்கெட்சிங் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள்.

பென்சில் ஸ்கெட்சிங். இப்போ பென்சில் ஸ்கெட்சிங் அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? இப்போ ஒரு ஓவியத்தை வரைய போறோம் அப்படின்னா நமக்கு பார்த்த உடனே அந்த பிக்சரை நம்ம அப்படியே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ அந்த பிக்சர்ல நம்ம பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பென்சில் தேவைப்படும். ஸோ அந்த பென்சில் நம்ம எப்படி நினைப்போம்? நம்ம சாதாரணமாக ஒரு பென்சில் இருந்தால் நம்ம பண்ணிடலாம். இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு நிறைய பிராண்டட் பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு அவைலபிலிட்டி இருந்திருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண என்ன பென்சில் கிடைக்குதோ அதை வச்சு தான் பென்சில் ஸ்கெட்சிங்னு ஒன்று ஆர்டிஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கும் முன்னாடி கிராஃபைட் பென்சில் அப்படின்னு ஒன்று நமக்கு வந்ததே வந்து 16th century தான் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, இங்கிலாண்டில் வந்து ஒரு கிராஃபைட் டெபாசிட், ஒரு ஹியூஜ் டெபாசிட்டாக வந்து கிராஃபைட் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் நமக்கு வந்து கிராஃபைட் பென்சில்னு ஒன்று உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய மீடியம்ஸ் கொண்டு வந்து அதுலேயே 2B, 6B, 8B சொல்லி நிறைய பென்சில்ஸ்ல ஒரு மீடியம் கொண்டு வந்து அதை வந்து ஆர்டிஸ்ட் வேற வேற பர்பஸ்க்கு வேற வேற மீடியம்ல லைட் டார்க் ஷேட்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம நிறைய பிராண்டட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயே பாத்தீங்கன்னா சார்கோல் பென்சில் சொல்லுவாங்க. சார்கோல் பென்சில்லாம் வந்துட்டு அந்த காலத்துல வந்து இந்த கேவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சோ கேவ்ஸ்ல வந்து இந்த வால்ல வந்து நமக்கு ஏதாவது மன்னர் காலத்துல எல்லாம் வந்து ஒரு தெரிவி ஏதாவது விஷயங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் ஒரு கறி துண்டு எடுத்து நம்ம எழுதி வச்சுட்டு அது இன்னொருத்தவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சார்கோல் பீஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்ச டைமிங்ல ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கோ இல்லது ஒரு யாருக்காவது ஒரு விஷயங்கள் நம்ம வந்து சொல்லணும், இன்டைரக்டாக நமக்கு ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த சார்கோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து இப்போ சார்கோல் பென்சிலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோமோ அதே இதை வந்து நம்ம இங்கேயும் பண்ணுறோம். பட் அதை விட இதில் என்ன நமக்கு ஒரு இது கிடைக்கும்னா, அதை விட கொஞ்சம் ஒரு தத்ரூபமான ஒரு பிக்சர், ஒரு பிரைட்டாக ஒரு டார்க் கலரில் நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போது நம்ம இந்த பென்சில் ஸ்கெட்சிங் இதுலேயே வந்துட்டு ஹைப்பர் ரியலிசம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹைப்பர் ரியலிசம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவை வந்து நம்ம அப்படியே தத்ரூபமாக அதை பார்த்து அப்படியே வரைகிறது தான் வந்து ஹைப்பர் ரியலிசம்னு சொல்லுவாங்க. ஈவன் இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு லைட் சோர்ஸ் கடையில் வைக்கணும். லைட் சோர்ஸ் கடையில் வைக்கும் போது லைட் படுற இடத்தையும் லைட் படாத இடத்தையும் டிஃபரென்ஷியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டா அந்த ஆப்ஜெக்டாவே வரையறதுக்கு போய் தான் ஹைப்பர் ரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பென்சில் ஸ்கெட்சிங்ன்றது நம்ம ஒரு பிக்சரை பார்த்து வரைகிறது தான். பட் ஹைப்பர் ரியலிசம்ன்றது ஒரு பிக்சர் அந்த பிக்சரில் இருக்கிறத அப்படியே நம்ம லைவாக பார்த்து வரையிறதுக்கு போய் தான் ஹைப்பர் ரியலிசம்.

0: முன்னாடி விட்டுட்டு அங்க என்ன ஆட்டிட்டு கிடக்க.
1: வீட்டை சுமக்கணும் காட்டுக்குள்ளையுமே கையில் சுமக்கணும் எம்பொழப்பு எம்பொழப்பு.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவண்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையில் தொடர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய தமிழக முதலமைச்சர் திரு விஜய், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிகாரத்தை பெறும் வகையில் அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார்.
1: நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது.
0: மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் எந்த மாநிலமும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது மத்திய அரசின் தலையாய கடமை என்றும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் என்பது சலுகை அல்ல, அது ஜனநாயக ரீதியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசு சார்பில் கூட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் பேரவையில் அரசு இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்ததாகவும் முதலமைச்சர் கூறினார். மக்களவை மற்றும் மாநிலங்களவை இடையே காணப்படும் விகிதம் 2.21 என்ற அளவிலேயே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. மாநில சுயாட்சி தேவை என்கின்ற அடிப்படையிலும் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் மகளிருக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை 543 தொகுதிகளின் அடிப்படையில் வரும் 2029 மக்களவை தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரித்து பேசினார்கள். அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் இந்த தீர்மானத்தின் ஒரு பகுதியான மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாகவும் தொகுதி மறு வரையறை தொடர்பான தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் கூறினர். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சியினருக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா நன்றி தெரிவித்துக் கொண்டார்.

0: சட்டமன்றத்தில் மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே அவசரமாக சட்டப்பேரவையில் ஏன் இந்த தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது என்ற எதிர்கட்சியினரின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், வருமுன் காப்பது நலம் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், இதை மீறி ஏதேனும் நடந்தால் அதனை எதிர்கொள்ள முதலமைச்சர் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், 1.5 டிரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை எட்ட அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். கனிமவளம், மோட்டார் வாகன வரி, கலால் வரி, GST உள்ளிட்ட வரி இனங்களிலிருந்து கூடுதல் வருவாய் வந்து கொண்டிருப்பதாகவும், நிதி மேலாண்மைக்காக அமைக்கப்பட்டுள்ள கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் கூடுதல் நிதி திரட்டப்பட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த வேளாண் அமைச்சர் திரு வினோத், விவசாயிகளும் மக்களும் போற்றும் வெற்றி பட்ஜெட்டாக வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக கூறினார். தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், பல்வேறு கட்சியினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் ஆலோசனைகளுக்கு பின்னரே வேளாண் நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் சனிக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் மைதானத்தில் இன்று தொடங்கி வைத்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150 ஆண்டு காலத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஆண்டு இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்கம் கொண்டாடப்படுகிறது. மக்களிடையே தேசபக்தி உணர்வை எழுப்புவதோடு தேசிய கொடியின் சிறப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் வரும் 17ஆம் தேதி வரை இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. நீட் விவகாரத்தில் மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் நீட் தொடர்பான மாணாக்கரின் போராட்டம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இப்பிரச்சினைகளில் மறைப்பதற்கு அரசுக்கு எதுவும் இல்லை என்றார். இப்பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்கட்சியினர் மதியம் 2 மணிக்குள் நோட்டீஸ் வழங்கினால் பிற்பகல் 3 மணிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக விவாதங்களை நாடாளுமன்றத்தில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். விவாதம் தொடங்கினால் தாம் அவையிலிருந்து உறுப்பினர்களின் கருத்துக்களை தேக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவாதம் முடிந்த பின்னரும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு மீண்டும் விவாதங்களுக்கு பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். ஆனால் எதிர்கட்சிகள் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க மறுப்பதாக அமைச்சர் குறை கூறினார். மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கான விவாதம் நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். முன்னோர்களை வழிபடும் ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை, காவிரி பாயும் தஞ்சை திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறை உள்ளிட்ட மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் 22 தீர்த்த குளங்களிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து புனித நீராடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடி அமாவாசையான இன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சென்னை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு பூ, பழம், தேங்காய், எள் போன்ற பூஜை பொருட்களை வைத்து புரோகிதன் மூலம் சூடம் ஏற்றி திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். அய்யாளம்மன் காவிரி படித்துறை, முசிறி காவிரி படித்துறை, கருட மண்டப படித்துறை, ஓடத்துறை உள்ளிட்ட திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர்.
0: நாகை வேதாரண்யம் சன்னதி கடல், கோடியக்கரை ஆதிசேது கடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். நெல்லை தாமிரபரணி ஆற்று படித்துறை, பாபநாசம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட பகுதி

0: பகுதிகளில் உள்ள ஆற்றுப்படுகைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைப்பெரியாறு அணையின் பாதுகாப்பு பராமரிப்பு பணிகளை கண்காணிக்கும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவுபடி நியமிக்கப்பட்ட துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று அணையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். மத்திய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநரும் குழு தலைவருமான திரு கிரீதரன் தலைமையில் முல்லைப்பெரியாறு பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், சுரங்கப் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று மாலை குமிழி கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் பருவமழையை முன்னிட்டு அணையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் இடம்பெறவுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலிலிருந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்கு வஸ்திர பகுமானம் வழங்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. கசகஸ்தான் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் பேங்க் இணை கசகஸ்தான் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56 ஆகாஷ்வாணி.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: காய்கறி எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா காய வச்சு அதை நம்ம அரைச்சி வச்சுட்டு சூப் பொடி, சட்னி பொடி, மற்ற உடனடி பொடி வகைகளோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஊறுகாய், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மிளகாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, மற்ற கீரைகள் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக ஊறுகாய் செஞ்சு விற்பனை பண்ணலாம்.
2: காய்கறி பயிர்களில் மதிப்பு கொட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள் கேட்கலாம்.
4: எலுமிச்சம்பழம் வந்து சளி போன்ற தொல்லைகளுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். பிறந்த குழந்தைகள், 10 நாள் குழந்தைகள் இருந்து பெரியவர்கள், முதியோர்கள் வரை எல்லாருமே எலுமிச்சம்பழ சாறையை வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்றது நோய் எதிர்ப்பு தன்மையை கூட்டக்கூடியதாக இருக்கு. விட்டமின் சி அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னா இப்போ நம்ம சமீப காலங்கள் மருத்துவ அறிக்கைகள் பூராமல் என்ன சொல்லுது அப்படின்னா எலுமிச்சம்பழம் சி, விட்டமின் சி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிறது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால நம்ம கூடுமான வரை நம்ம எலுமிச்சம்பழத்தினுடைய சாறை வாரத்தில் 2 நாட்களோ அல்லது 3 நாட்களோ இல்லை தேவையான போது வாரத்தில் முழுவதுமாகவோ ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை கூட எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது எலுமிச்சம்பழ சாறில் கிடைக்கக்கூடிய நன்மையை நமக்கு கிடைக்க செய்யும் என்பதை நம்ம இந்த இடத்துல உறுதியாக எடுத்துக்கலாம். இதில் வயது வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 நாள் குழந்தையிலிருந்து எவ்வளவு வயது முதியவராக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு சில நாட்கள் உங்களுக்கு அதனால தொல்லைகள் இருக்கு, சின்ன சின்ன தொல்லைகள், மாறுபட்ட தொல்லைகள் இருக்கும். ஆனால் அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்ற போது நோய் எதிர்ப்பு தன்மை உங்க உடலுக்கு கிடைக்கிற போது மிக சிகந்த ஒரு ஆரோக்கியம் உங்கள் உடலுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத உறுதியாக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம்.
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 வரை கே

0: மகிழலாம்.
1: 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வேர் சிகிச்சை குறித்து பல் மருத்துவர் டாக்டர் கே ஆர் கீதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: இலக்கியம் பேசுவோம்.
3: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம். அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
4: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
5: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
6: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
7: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்யும்.
8: கவிஞனாக ஒரு கதை எழுதுகிற போது அதில் ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
1: ஒவ்வொரு வெள்ளியன்று முற்பகல் 11:02 சென்னை ஆகாஷ்வாணி மத்திய 720 கிலோஹெர்ட்ஸில் இலக்கியம் பேசுவோம். வெள்ளியன்று முற்பகல் 11:02 இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
9: Good afternoon, this is Akashvani. I am Sarabjit Kaur with the Midday News. The headlines. Home Minister Amit Shah says government ready to discuss all the issues, urges opposition to allow parliament to function. Disruption continues in both houses amid opposition's uproar on several issues. Prime Minister Narendra Modi urges youth to read autobiographies, warns against shortcut culture of reels and social media. Har Ghar Tiranga campaign gains momentum. Vice President C.P. Radhakrishnan says spirit of Vande Mataram continues to strengthen national identity. Himachal Pradesh government imposes orphan and widow cess on petrol and diesel to fund welfare schemes. 6 persons killed, 4 injured after landslide hit Mumbai's Ghatkopar area due to heavy rain. And in chess, Indian Grandmaster Pragananda defeats Uzbekistan's Javokir Sindarov in second round match of Singfield Cup in United States. And now the news in detail. Union Home Minister Amit Shah today said that the government is fully prepared to discuss any issue, including the students' issue, and answer any questions raised by the members in the parliament. Speaking to reporters at the parliament premises, Mr. Shah said that the government has nothing to hide and is ready for discussion. The Union Home Minister said the opposition may submit the notice to the Speaker for holding a discussion on the issue so that the debate can start at 3 p.m. today.
10: आज 3 बजे तक स्पीकर साहब को वो पत्र दे दे.
11: Please submit that letter to the speaker by 3 p.m. today. From 3 p.m. today until 3 p.m. tomorrow, we are ready for a discussion on all matters. I will remain present in the house, listen to everyone and respond to all the points raised. The government has nothing to hide. Everything will become clear before the people of the country.
10: देश की जनता के सामने सारी चीजें स्पष्ट हो जाए.
9: Mr. Shah alleged that the opposition is not allowing the House to function. He said that on such a serious issue, discussion should take place according to parliamentary procedure. Meanwhile, leader of the opposition in Lok Sabha, Rahul Gandhi, said the opposition is seeking accountability from the government over the alleged police action against NEET protesters. Both the Houses of Parliament were adjourned till 2 p.m. following opposition's uproar over several issues, including alleged police action during students' protests over the NEET issue. When the Lok Sabha assembled at 11 a.m., Lok Sabha Speaker Om Birla tried to take up the question hour, but the opposition members raised the issue of alleged police action during students' protests and alleged anomalies in Ayodhya Ram Mandir donations. Mr. Birla said, "Today, the country is celebrating International Youth Day, and the youth of the country also want discussions on issues concerning them."
12: Today is International Youth Day, and Indian youth have made a special mark globally in various fields, including education, science, space science, technology, and entrepreneurship. Their achievements are bringing recognition to India across the world. The youth of the country also want discussions to be held on issues concerning them.
9: The speaker urged the opposition members not to undermine the dignity of parliament and

0: domestic equity indices were trading on a negative note in the afternoon session today. The Sensex lost 539 points to 77,615, while the Nifty shed 173 points to 24,299 when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah says government ready to discuss all the issues, urges opposition to allow parliament to function. Prime Minister Narendra Modi urges youth to read autobiographies, warns against shortcut culture of reels and social media. Har Ghar Tiranga campaign gains momentum. Himachal Pradesh government imposes orphan and widow cess on petrol and diesel to fund welfare schemes. Six persons killed, four injured after landslide hit Mumbai's Ghatkopar area due to heavy rain. And in chess, Indian Grandmaster Pragananda defeats Uzbekistan's Javokir Sindorov in second round match of Sinkfield Cup in United States. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15 ஆகாஷ்வாணி சென்னை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 2:40 வரை துறைகானம் கேட்கலாம். முதலில் சகா திரைப்படத்தின் பாடலை கேட்க உள்ளம். பாடியவர்கள் நரேஷ் ஐயர், ரீட்டா தியாகராஜன்.

சென்னை ஆகாஷ்வாணி ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் திரைப்படப்பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 2:30. தொடர்ந்து டி இமான், வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியுள்ள பாடல் படம் கடைக்குட்டி சிங்கம்.

0: மீண்டும் திரைகானம் மாலை 5:30 நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர். வேர் சிகிச்சை குறித்து பல் மருத்துவர் டாக்டர் கே ஆர் கீதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 3:02 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40:10 ஆகாஷ்வாணி.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் தடகள விளையாட்டு வீரர் வி சக்திவேல் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மாநில தடகள விளையாட்டு வீரர் பி சக்திவேல் அவர்கள். வணக்கம் சக்திவேல்.
3: வணக்கம் சார்.
2: உங்களுடைய இந்த பயணம், அதாவது நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு இன்டர் காலேஜ் இன்டர் யூனிவர்சிட்டியெலாம் வின் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் லெவலில் இப்போ நீங்கள் ஒரு லீடிங் பிளேயராக இருந்துட்டுருக்கீங்க.
3: ஆமாம் சார்.
2: உங்களுடைய பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சது, உங்களுக்கான மோட்டிவேஷன் எங்கேருந்து கிடச்சிது, தொடர்ந்து நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கும் சில டைம், ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ன்றது போத் வின்னிங் அண்ட் லூசிங்.
3: ஆமாம் சார்.
2: ஸோ உங்களுடைய லூசிங் டைமில் எப்படி நீங்கள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸ்பிரிட் இன்னும் மெயின்டைன் பண்ணி மேலே வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து உங்களுக்கான எதிர்கால விஷன் நிறையா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, நேஷனல் மீட் போகணும் இன்டர்நேஷனல் மீட் போகணுன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: எனக்கு ஸ்போர்ட்ஸ்ன்ற அச்சீவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது ரைட் ஃப்ரம் ஸ்கூல் ஏஜ். ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேவே நமக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சியர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை க்ரௌடோடைய அந்த பியர் குரூப்போடைய ப்ரெஷராக இருக்கட்டும், அது வந்து ஒரு என்லைட்மெண்ட் மாதிரி. அது ஒன்ஸ் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா கான்ஸ்டண்ட்டாக ஜெயிக்கணுன்ற ஒரு டோப் வந்துடும். அது இருக்கிறது நல்லது தான், ஆனால் அது வந்து அடிக்ஷனாக மாறிடக்கூடாது. அந்த ஜெயிக்க ஜெயிக்க உனக்கு அதை பற்றி இன்னும் நிறைய பண்ணணும்னு தான் தோணும். ஒரு காமன் சேயிங் இருக்கும், ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை வேகத்தில் ஓடணும், ஜெயிச்சதுக்கப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடணும்னு. ஏன்னா அப்போ தான் உங்களுடைய பொசிஷனை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மை ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் மெடல் வாஸ் ஐ வாஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட். நான் அப்போ சொன்ன மாதிரி எனக்கு அப்போ ஜம்ப் ஈவெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். லாங் ஜம்ப் சென்னை டிஸ்ட்ரிக்டில் சில்வர் ப்ளேஸ் பண்ணேன், அதை வச்சு ஸ்டேட் போனேன். அதுக்கப்புறமா ஒரு ஃபியூ இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் வென் ஐ வாஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட் 100 மீட்டர்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிக்டில் ஓடினேன், அங்கே சில்வர் ப்ளேஸ் பண்ணேன். அப்புறம் 300 மீட்டர்ஸ் அங்கேயே ஓடினேன், அங்கேயும் சில்வர் ப்ளேஸ் பண்ணேன். இட் வாஸ் அ டெட்லி ரேஸ். அது முடிச்சு தான் வந்து ஸ்டேட்டுக்கு போகணும். ஒரு காமன் செலெக்ஷன் க்ரைட்டீரியா இருக்குது. 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் எந்த ஈவெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே டாப் 8 தான் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆவாங்க. ஸ்டேட்டுக்கு போயிட்டோன்னா ஸ்டேட்டில் இருக்க டாப் 2 தான் நேஷனல்ஸ்க்கு செலக்ட் ஆவாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு அப்போது கிடையாது. நான் வந்து ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆகி போயிட்டேன். 100 மீட்டர்ஸ் நல்லா ஓடினேன், பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, ஆனால் மெடல் கிடைக்கல. பிகாஸ் பொசிஷன் மேட்டர்ஸ் தேர் ஃபைனல்ஸில். என் 300 ஓட்டினேன், சூப்பரான ரேஸு, நல்லா மெடல் ப்ளேஸ் பண்ணேன், பிரான்ஸ். அதுக்கப்புறம் சென்னை டீமை ரெப்ரசென்ட் பண்ணி நான் மெட்லி ரிலே ஓடினேன், அங்கே கோல்டு ப்ளேஸ் பண்ணோம். அங்கே எனக்கு என்ன புரியலைன்னா, சென்னை டிஸ்ட்ரிக்ட் இல்லை எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே அங்கே ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட்டில் யாரை மெடல் ப்ளேஸ் பண்ணியிருந்தா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்டேட்டில் மெட்டீரியலே ஓடி ஆகணும். இது எனக்கு அப்போ தெரியாது. நான் 100 மீட்டர்ஸ் முடிச்சுட்டு ஐ வாஸ் ரெஸ்டிங். அப்போது மைக் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து கான்ஸ்டண்ட்டாக என் பேர் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. எதுக்காக கூப்பிட்றாங்க நான் போய் கேட்குறப்போ, எல்லா ஆத்லீட்ஸுமே ஆல்ரெடி ட்ராக்குக்கு வந்துட்டாங்க, ட்ராக்குக்கான ஸ்பைக்ஸ் போட்டாச்சு, ஸ்லீவ்ஸ் மாட்டியாச்சு, டைட்ஸ் மாட்டியாச்சு, எல்லாமே போட்டு ரெடியாக இருக்காங்க. என் பேருக்கான ட்ராக் மட்டும் காலியாக இருந்தது. இப்போ நான் மேனேஜர்கிட்ட கேட்குறப்போ தான் அவங்க எனக்கு இதை சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட்டாக இருந்தால், எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலுமே டிஸ்ட்ரிக்ட்டில் மெடல் அடிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டுக்கு போய் மெட்லியில் ஓடுறதுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், அதை நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா நான் மிஸ் பண்ண டைமில் எனக்கு பதிலாக இன்னொரு சப்ஸ்டியூட் அங்கே ரெடியாக இருந்தான். ஸோ நான் ஒரு 2-3 மினிட்ஸ் லேட்டாக போயிருந்தாலுமே எனக்கு அந்த கோல்டு மெடல் மிஸ் ஆயிருக்கும் அந்த இயர். ஆனால் இப்போ நீங்கள் ஸ்டேட்டில் மட்டுமே மெடல் மெட்லி ரிலே ஓடிட்டதுனால உங்களால் நேஷனல்ஸில் அது ஓட முடியும்னு கேட்டால் கிடையாது. ஸ்டேட் மெடல் ஸ்டேட் ஈவெண்ட்டில் ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட் 100 கோல்டு ஆர் சில்வர் வின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நேஷனல்ஸில் போய் மெட்லி ஓடலாம். ஸோ இந்த மாதிரியும் ஒரு இது இருக்குது. இதெல்லாம் புரியறதுக்கு வந்து புக்ஸ்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயும் படிக்க முடியாது. ஒன்று ஒரு ப்ரொஃபஷனல் கோச் கிட்டேயோ, இல்லைனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் கிட்டேயோ, இல்லைனா செல்ஃபாக நீங்களே புரிஞ்சுக்கணும். இது மூணு மட்டும் தான் ஒரே வழி.
2: இப்போ அடுத்ததான் நீங்கள் சொன்ன மாதிரி, இன்றைக்கி இருக்க சொசைட்டியில் வந்து ஃபிட்னஸ்ன்றது எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாலும் அதை வந்து ப்ராக்டிக்கலாக அடாப்ட் பண்ணிக்கிறது

0: ஒரு சிரமப்படுற ஒரு சமுதாயமாக தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைல், ஸ்க்ரீன் டைம், இந்த மாதிரி நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்க யங்கர் ஜென்ரேஷன் தவிர்த்து எப்படி ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணலாம், நீங்கள் எப்படி இதெல்லாம் ஃபோக்கஸ்டாக பண்ணீங்க, இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: எனக்கு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது காரணமே மெயின் சப்போர்ட் என் பேரண்ட்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் அவங்க தான் என்னை ஸ்போர்ட்ஸ்குள்ளே வந்து இன்டியூஸ் பண்ணாங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் தான் எனக்கு பேஷன் இருந்துச்சு. சொன்ன மாதிரி கிரிக்கெட் கிரவுண்டுக்கும் போனேன். எனக்கு தெரிஞ்ச கோச்சஸ் அங்கே நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் தான். கிரிக்கெட் பார்த்தேன். கிரிக்கெட் வந்து ஒரு ஃபேன்சி கேம், நேஷனல் வைடாக ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு கேம். ரோட்டில் போகிற யார் கேட்டாலும் ஒரு 10 கிரிக்கெட் பிளேயர் லைனாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி நம்மளுடையது. அங்கே வந்து அத்லெட்டிக்ஸ் பற்றி பேசுறதுக்கு ஒரு 2-3 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இப்போ ஃபியூ வீக்ஸ் பேக் நடந்த நேஷனல் மீட்டில் யார் ரெக்கார்டு வச்சான்னு கேட்டால் உங்களுக்கும் எனக்கு தவிர வேறு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மேபி ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க ஒரு 2-3 பேருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாமே தவிர ரோட்டில் இருக்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய லைஃப் மாதிரி, லைஃப் கொடுத்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஸ்போர்ட்ஸ். நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணது சின்ன வயசில், எனக்கு பேரண்ட்ஸ் தான் சப்போர்ட்டும் பண்ணாங்க. இப்போ மார்னிங் ட்ரைனிங் போயிட்டேன்னா திருப்பி நான் வீட்டுக்கு வரணும், பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், முடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும். அதுக்குள்ளே எனக்கு பேக்ரவுண்டில் சொல்லாமலே செய்கிறதுக்கு எங்கள் அம்மாவும் இருந்தாங்க, சொல்லி செய்கிறதுக்கும் எங்கள் அப்பாவும் இருந்தார். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாமலே சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு என் லைஃப்பில் மிகப்பெரிய மென்டார்னா என் கோச் தான். ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு நிறையவே லைஃப் வேல்யூ சொல்லி கொடுத்துருக்காரு. அதே சமயம் லைஃபுக்கும் ஸ்போர்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அவ்வளோக்கு லைஃபும் முக்கியம். ஸ்போர்ட்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு பர்சனல் லைஃப்பை விட்ட நிறைய அத்லீட்ஸும் இருக்காங்க. அவங்களுடைய ப்ரைம் டைமில் இருக்கும்போது ஸ்போர்ட்ஸை சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணி டாப் லெவல் ரீச் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஏஜ் க்ரைட்டீரியா முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க திருப்பி வர வேண்டியது அவங்க பர்சனல் லைஃபுக்கு தான். திருப்பி வந்து பார்க்குறவங்களுக்கு இப்போ எதுவுமே இருக்காது. ஸோ பர்சனல் லைஃபுமே நீங்கள் பேரலலாக மெயின்டைன் பண்ணால் தான் ரெண்டுத்துக்குமே வேல்யூ இருக்கும்.
0: உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதாவது கிளாஸ் 1 இருக்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதாக சொல்கிறீங்க.
1: ஆமாம் சார்.
0: இந்த அளவுக்கு ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணியும் நான் சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். இனிமேல்ட்டு இருக்கவங்க வந்து அத்லெட்டாக வர்றதுக்கு அஸ்பைர் பண்ணுறவங்க இந்த விஷயங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.
1: நான் மிஸ் பண்ண விஷயம் கவுண்ட்லெஸ் நிறைய இருக்குது சார். இதெல்லாமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக கிடச்சதுனால தான் எனக்கு இப்போ வந்து அதை அடாப்ட் பண்ண முடிஞ்சுது. கரெக்டாக சொல்லணும்னா சப்ளிமெண்ட் நாலேஜ், டயட் நாலேஜ், காம்படிஷன் நாலேஜ் இது மூணுமே வந்து முக்கியம். பிகாஸ் டுமாரோ நெவர் கம்ஸ். எதா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே பண்ணி ஆகணும். ஏன்னா இது எஜுகேஷன் ஃபீல்டு கிடையாது. முன்னாடி முடிச்சுட்டு அப்புறம் கூட படிச்சுக்கலாம் அப்படின்றது கிடையாது. ஸ்போர்ட்ஸ் ஏஜ் போயிடுச்சுன்னா படிச்சு அந்த ஏஜில் தான் உங்களால் அந்த பீக் பர்ஃபார்மன்ஸ் அட்டைன் பண்ண முடியும். இப்போது ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா காம்படிஷன் நிறைய வரும். நான் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படித்தேன். சிபிஎஸ்சினாலே உங்களுக்கு கிளஸ்டர் கேம்ஸ் அப்படின்னு வந்து ஆனுவலி ஒன்று கொண்டு வருவாங்க. அப்படின்னா இந்த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணி அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு கேம். இது வந்து நான் சைல்டுஹுட்டில் இருக்கும்போது என் ஸ்கூலில் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணாங்க. பட் அது பாதியிலேயே ட்ராப் ஆகிடும். அதுக்கான காரணமும் எனக்கு என்னென்னு தெரியாது. யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியாது. ஏன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்போ எனக்கு தெரியாது. இந்த கிளஸ்டர் கேம்ஸ் ஒவ்வொரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்குமே ரொம்பவுமே முக்கியம். அதாவது அத்லீட்டாக இருக்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப முக்கியம். நான் வந்து 11th அண்ட் 12th தான் வந்து ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணேன். அப்படின்னா நான் ரைட் ஃப்ரம் சைல்டுஹுட் சிபிஎஸ்சி தான். அப்படின்னா 10 இயர்ஸ் வந்து நான் பார்ட்டிசிபேட் இல்லை, அதை பற்றி தெரியவே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ 11th அண்ட் 12th எனக்கு கம்ப்ளீட்டட், எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, மெடலும் டேலி பண்ணி வின் பண்ணேன். ஸோ இது வந்து டைரெக்டாக நேஷனல்ஸுக்கு போகலாம். இப்போ ஸ்டேட் போர்ட் படித்த பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆர்டிஎஸ் கேம்ஸ்னு வரும், ரிப்பப்ளிக் டே ஸ்போர்ட்ஸ்னு. அது வந்து ஜோனாக நடக்கும், அப்புறம் டிவிஷனாக நடக்கும். அதுக்கப்புறமா தான் அவங்க ஸ்டேட்டுக்கே வருவாங்க. ஆனால் சிபிஎஸ்சி பசங்களுக்கு ஒரு லீஜர் மாதிரி டைரெக்டாக அவங்களுக்கு ஸ்டேட் ஈவெண்ட் தான் நடக்குமே. அது முடிச்சுட்டு அவங்க டைரெக்டாக நேஷனல்ஸுக்கு போகலாம். ஆனால் இந்த ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு கவுண்ட்லெஸ் ஹர்டில்ஸ் இருக்கும், அவங்க அதெல்லாம் தாண்டி தான் நேஷனல்ஸ்க்கே வரணும். ஸோ சிபிஎஸ்சி படித்த பசங்களுக்குலாம் வந்து இது ஒரு லீசர் மாதிரி. இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை பற்றி நிறைய அடாப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சப்ளிமெண்ட் நாலேஜ், உங்களுக்கு சப்ளிமெண்ட் பற்றி ஃபுல்லாக தெரிலனா அதுக்குள்ளே போகக்கூடாது. ஒரு ட்ரஸ்டட் கோச் கிட்ட இருந்தீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க உங்களை. எனக்கு ஒரு ட்ரஸ்டட் கோச் இருந்தால் அவர் கைட் பண்ணார் எனக்கு வந்து எந்த சப்ளிமெண்ட் எந்த டைமில் எடுக்கணும். நான் வந்து எம்வி ராஜசேகர் கோச்சிட்ட ட்ரெயின் பண்ணேன். இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் வர. நான் ஒரு கன்சிக்யூட்டிவாக இன்டர் யூனிவர்சிட்டி மெடலிஸ்ட், நேஷனல் மெடலிஸ்ட், ஸ்டேட் மெடலிஸ்ட், பிரசிடென்ட் அவார்டு, ஜேர்னலிஸ்ட் அவார்டு, இந்த மாதிரி கவுண்ட்லெஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. நான் அவர்கிட்ட தான் வந்து ரைட் ஃப்ரம் சைல்டுஹுட் ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஸோ வந்து சப்ளிமெண்ட் நாலேஜாக இருக்கட்டும், ரெக்கவரியாக இருக்கட்டும், ட்ரைனிங் மெக்கானிசமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ட்ரஸ்டட் கோச் கீழே இருந்தால் தான் உங்களுக்கு குரோனோலாஜிக்கல் ஆர்டரில் கிடைக்கும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப், இது முடிச்சா இது, இதுக்கப்புறம் இது, இந்த ஏஜில் இவ்வளோ தான் கொடுக்கணும், இந்த இன்டென்சிட்டிக்கு இந்த லோடு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்னு ஒரு கரெக்டான கோச்சுக்கு தான் தெரியும். ஒரு மிஸ்கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது. ரெக்கவரி பீரியடுக்கே உங்களுக்கு 2 சீசன் போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து நியூஸ் அண்ட் அத்லீட்ஸ் கரெக்டான கோச்சை சூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக டெவலப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம்.
0: அடுத்ததாக எந்த ஒரு விளையாட்டுக்குமே வந்து அந்த பொருளாதாரன்றது ரொம்ப முக்கியம். ஒரு அச்சீவராக மாறுறதுக்கோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிட்னஸே மெயின்டைன் பண்ணணுன்னா கூட ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேட்டர்னேஜ் வேணும் நமக்கு. அந்த விஷயத்தில் இன்றைக்கி இந்த சொசைட்டி வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை, அதாவது ஒரு அத்லீட் ஆகட்டும் இல்லை வேறு எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகட்டும், உங்களுடைய கான்டெம்பரரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர்,

0: அதுக்கான ரிசப்ஷன் எப்படி மாறி இருக்குது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சு, இன்னும் இது எதை நோக்கி போகணும், இன்னும் இந்த ஸ்போர்ட்ஸோட ஓவரால் ஹோலிஸ்டிக் பெனிஃபிட் எல்லாருமே அடையிறதுக்கு எந்த எதை நோக்கி போகணும், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரையுமே அவங்க ட்ரெயின் பண்ணுற கிரவுண்டும் ரொம்ப முக்கியம். நான் இருந்த டைம்லேருந்து இப்போ இருக்க கிரவுண்டஸ்லாம் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ வெயிட் ட்ரைனிங்காக இருந்தாலுமே அதில் நிறையவே வந்து அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ட்ரைனிங் மெத்தட்ஸை இன்டியூஸ் பண்ணுறதுனால இந்தியன் அத்லீட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸுமே இப்போ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு காலத்துலலாம் 10-4 ஓடினதே பெரிய விஷயமா இருந்தது, இப்போ 10-1 வந்துருச்சு. ஹீத் செமி ஃபைனலில் உட்காரணுனாலே 10-3 வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் உட்காரவே முடியும். மெடல் அடிக்கணும்னா இப்போ பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ ரைஸ் ஆகிடுச்சு. காரணம் அவங்களுக்கு புரிதல் நிறைய வந்துருச்சு, அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த கான்செப்ட்டுக்கு இது போட்டால் ஒர்க் அவுட் ஆகும், இந்த ஆத்லீட்டுக்கு இது இன்டியூஸ் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு அந்த கோச்சும் அந்த ஆத்லீட்டும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்ததுனால தான் இப்போ இந்தியன் ஆத்லீட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பூஸ்ட் ஆயிருக்கு. அதுலேயும் தமிழ்நாடு தான் இப்போ வந்து லீடிங்கில் இருக்காங்க எப்பயும் போல். தமிழ்நாடு வந்து ஆத்லீட்ஸுக்கு வந்து இந்த சப்ளிமெண்ட் நாலேஜ், நான் சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணுற ப்ரிவிலேஜஸ் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி. இப்போது ஒரு ஆத்லீட் வந்து ஒரு கிரவுண்ட்லேருந்து அவன் வீட்டுக்கான டிஸ்டன்ஸே ரொம்ப ஜாஸ்தி, அங்கேருந்து அவனோட எஜுகேஷன் ஸ்பாட்டும் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா அவனோட ட்ராவலிங்லேயே அவனோட டே கம்ப்ளீட் ஆகிடும். அவன் டயர்ட் ஆகிட்டானா திருப்பி ரெக்கவர் ஆக முடியாது. லாக்டிக் ஒர்க் அவுட் இருந்ததுனா இன்னும் கஷ்டம். ஸோ அதுக்காக தான் SGIT வந்து இப்போ ஹாஸ்டல்ஸ்லாம் வர வச்சுருக்காங்க. அதில் ஹாஸ்டல் செலெக்ஷனில் அவங்க செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டாங்கன்னா ஃபுட்டாக இருக்கட்டும், எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எதுவாக இருந்தாலுமே அவங்களே பண்ணி தராங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக நான் பார்க்குறேன். முன்னாடி எப்படி இருந்ததுன்றதை விட இப்போ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும்.
0: இவ்வளோ நேரம் நிறைய தகவல்களை ரொம்ப கிறிஸ்பாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியில் உங்களுக்கான லாங் டேர்ம் விஷனாக என்ன இருக்குது, ஷார்ட் டேர்ம் கோலாக என்ன இருக்குது, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
1: நான் ஸ்போர்ட்ஸை ரெசியூம் பண்ண டைம்லேருந்தே எனக்கு மெடல் அச்சீவ் பண்ணணுன்றது பெரிய ட்ரீமாக இல்லை. நான் என்னுடைய ஃபிட்னஸ் லெவலை திருப்பி நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ட்ரீமாக இருந்துச்சு. அதை நான் இப்போ அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் ஸ்டேட்டில் கோல்டு அடிக்கணும். அது வழியாக நேஷனல்ஸ் போனேன்னா ஒரு ஜாப் ரெக்ரூட் பண்ணலாம், பிகாஸ் ஐ எம் கிராஸ்ட் 18. அப்படின்னா ஒரு ஜாப் ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இன்னொரு டிகிரி முடிச்சிட்டேன்னா ஐ கேன் கெட் அ ஜாப். ஸோ அதுக்கு தேவை என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ். அதை நான் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் இப்போ பார்க்கணும். இப்போ இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும், எனக்கு மீட் கன்சிக்யூட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாத்தையுமே நான் கோப் அப் பண்ணுறதுக்கு மென்டலாகவும் ப்ரிப்பேர் ஆகியிருக்கணும். அதை பண்ணிகிட்ருக்கேன் சார்.
0: கண்டிப்பாக சக்திவேல், உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோலாக நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்டேட் மெடலாகட்டும், உங்களுடைய லைஃப் கரியர் செட்டில் ஆகிற லாங் டேர்ம் விஷனாக வச்சுருக்க பிளேஸ்மெண்ட்டு, உங்களோட ரெக்ரூட்மெண்ட் விஷயங்களாகட்டும், அனைத்தும் சக்சஸ்ஃபுல்லாக பாசிட்டிவாக முடியும்ட்டு எங்களுடைய ஆகாஷ்வாணி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
1: தேங்க்யூ சார்.
2: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் தடகள விளையாட்டு வீரர் பி சக்திவேல் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பாரத் நரேந்திரா அவர்கள் வழங்கியுள்ள ஆலோசனைகள்.
4: அன்பு நேயர்களே வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற ஒரு அருமருந்து என்னன்னா, நம்ம வந்து பாட்டி வைத்தியம் இல்லைன்னா வீட்டு வைத்தியம்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி. எதுக்காக இந்த ஹோம் ரெமெடி? இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சளி தொல்லை, இப்போ இது வந்து ஒரு சைனசைட்டிஸ் முக்கியமா மைக்ரேன் இந்த மாதிரியான தலைவலிகள் இருந்ததுன்னா, சளினால வருதுன்னா, இல்ல வேற ஏதாவது இன்ஃபுளுயன்சா லைக் இல்னசஸ் சொல்லக்கூடிய சளி தொல்லைகள்னால ஏதாவது அடிக்கடி ஜுரம் கிரம் தலைவலி வருதுன்னா, அதுக்கு இந்த மருந்தை நீங்கள் வீட்டிலேயே செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். முக்கியமாக இதுக்கு தேவைப்படும் 3 மருந்துகள் என்னலான்னு பாத்தீங்கன்னா, பூண்டு, அல்லியம் சடைவம் என்று சொல்லக்கூடிய பூண்டு, இந்த பூண்டை பொடியாக வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது லவங்கப்பட்டை, இதையும் பொடியாக வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சைசீஜியம் அரோமேட்டிகம் என்று சொல்லக்கூடிய லவங்கப்பட்டை. மூன்றாவதாக அனசிப்பூ, இந்த அனசிப்பூ ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், ஸ்டார் அனீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதையும் பொடியாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது மூன்றையும் சம அளவுல கலந்து பெரியவங்க 3 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் டீ பேக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். டீ பேக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு டிஷ்யூ, நல்ல திக்கு டிஷ்யூல ஒரு 2 டிஷ்யூ லேயர்ல இதை போட்டு வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிற இருக்கிற ஒரு டம்ளர் வெந்நீர்ல இந்த டீ பேக போட்டுட்டு அதை ஒரு 5 நிமிடம் கழித்து பேக எடுத்து போட்டு அந்த தண்ணீரை மட்டும் குடிக்கலாம். இது வந்து கஷாயத்துக்கு நிகரான வேலையை பார்க்கும். அப்படி இல்ல கபம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு வெறும் டீ பேக் எல்லாம் பத்தல அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கஷாயமாக போட்டு சாப்பிடலாம். இது ரெண்டுக்கும் இடையில ஓரளவு கபம் இருக்கு, ஆனா அப்பப்ப வந்துட்டு போகுது, தும்மல் நிறைய இருக்கு, இது எனக்கு டீ பேக் மாதிரியும் ரொம்ப லைட்டாவும் வேண்டாம், கஷாயம் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வேண்டாம் நினைக்கிறவங்க, இந்த பொடியை டைரக்டா மொத்தமா 3 பொடியும் கலந்த அப்புறமாக 1/4 டீஸ்பூன் விகிதம் எடுத்து அதை நல்ல 1/4 டம்ளர்

0: இல்ல அரை டம்ளர் வெந்நீர்ல கலந்து தினமும் காலையோ இல்லை மாலையோ ஏதாவது ஒருவேளை உட்கொண்டால் போதும், உணவுக்கு பின் உட்கொள்ள வேண்டும். இப்படி உட்கொள்வதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த சளி தொல்லைகள், அலர்ஜியினால வரக்கூடிய அலர்ஜிக்கு ரைனைட்டிஸ், சைனசைட்டிஸ் இதெல்லாம் நல்லபடியாக குணமாகும்.
1: அழுக்குகள், கிருமிகள் அதெல்லாம் நம்ம வயித்துக்குள்ள போகும். இதனால வயித்துல ஃபுட் பாய்சனிங் போன்ற பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாம கை கழுவாம சாப்பிடும் போது நுரையீரல் பிரச்சனைகள், ஏன் தோல் பிரச்சனைகள் கூட வரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க.
2: இப்ப என்ன உனக்கு கை தானே கழுவணும், ஒரே நிமிஷத்துல போயிட்டு கை கழுவிட்டு வந்துடுற.
1: கை கழுவுறதுக்கும் சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு.
2: கை கழுவுறதுக்கா?
1: கண்டிப்பா. கை கழுவும் போது முதல்ல ஓடுற நீரால இரண்டு கைகளையும் நம்ம வந்து ஈரம் செஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் சோப்பு எடுத்து உள்ளங்கை, கைக்கு மேல்புறம், நகக்கண்கள், விரல் இடுக்குகள் இந்த எல்லாத்தையும் சோப்பு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவணும். மறுபடியும் ஓடுற நீரால கையை கழுவணும். இதுதான் கை கழுவுற முறை.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கடலூர் மாவட்டம் ஏமாரூர் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் 8 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் குருவடி 7 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, சேலம் மாவட்டம் ஆத்தூர், மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சேலம், பார்வூட், குடலூர் பசார், மேல்குடலூர், கள்ளக்குடி, விண்ட்வர்த், தேவாலா, வீரகனூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தென்பெரநாடு, தஞ்சை பாபநாசம், தழுதலை, வாழப்பாடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, ஹாரிசன் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மீமாத்தூர், உட்பிரையர், மஞ்சளாறு, கீழணை, சோழிங்கநல்லூர், திருமயம், திருமங்கலம், குன்றத்தூர், சுத்தமலை அணை, மணிமுத்தாறு அணை, நம்பியூர், சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஏத்தாப்பூர், நெய்மூர், குண்டேரிப்பள்ளம், குறிஞ்சிப்பாடி, திருவிடைமருதூர், கங்கவல்லி, வானமாதேவி, காரையூர், தலைவாசல், கும்பகோணம், கருமாந்துறை, வேப்பந்தட்டை, வேப்பூர், பூண்டி, ஆனைமடுவு அணை, குப்பநத்தம், வரட்டுப்பள்ளம், கலையநல்லூர், நடுவட்டம், ஆண்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், மதுரை ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 11.2 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை நாகப்பட்டினம், கடலூர் மாவட்ட மின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. இன்று நாளை பலத்த காற்றுடன் பலத்த மழை நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிடங்களில் பெய்யக்கூடும். மிதமான மழை மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிடங்களில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை. 14ஆம் தேதியன்று, நாளை மறுநாள் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் லேசான மழை தொடர்ந்து வலுத்தும் பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் வாய்ப்புண்டு. மாலையிலோ இரவிலோ லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு

மேகமூட்டத்துடன் காணப்படும் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்று குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அல்லது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:20. ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்திய அலை 790 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைந்து, மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். 5:30 வணக்கம்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 820 கிலோ ஹெட்ஸில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: கள்ளை குடிக்க வேண்டாம். குடித்தால் என்ன? சான்றோர்களால் மதிக்கப்படுவதை வேண்டாதவர்கள் குடிக்கட்டும். குறள் எண் 922 அதிகாரம் கள் உண்ணாமை.
1: உண்ணற்க கள்ளை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார்.
0: கள்ளை குடிக்க வேண்டாம். குடித்தால் என்ன? சான்றோர்களால் மதிக்கப்படுவதை வேண்டாதவர்கள் குடிக்கட்டும். குறள் எண் 922 அதிகாரம் கள் உண்ணாமை.
2: குறள் அம்சம் கேட்டீர்கள். நேரம் 5:30. திரைகானம் கேட்கலாம். முதலில் மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. இன்றிரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் செந்தில். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 14 பகுதி. காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு. திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த. மார்கரெட் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05-8:30 திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். இன்றிரவு 9:30 அரங்கிசை. டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதர்

0: ராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் புத்தம்புது காலை தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி. சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் வெப்பச்சலனம் பி. சரவணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:00 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை. அர்ச்சனா பரத்வாஜ் ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின். திருச்சேரி பி. கௌஷிக் அவர்கள் மிருதங்கம். கே. ஆர். சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் ஆர். சௌமியா அவர்களின் வீண இசை. நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் போஷன் அபியான் திட்டம் குறித்த தகவல்கள். நாளை பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தொழி, குயிலி உரைச்சித்திரம், எது சுதந்திரம் கலந்துரையாடல். பங்கேற்பவர்கள் இ. வாசுகி, புவனேஸ்வரி ஆகியோர். அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம். இரண்டு வானிலை. மாலை 5:30 திரைகானம். நாளை மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. நாளை 7:00 திரைகானம். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர். நந்தகோபால். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மதிப்பு கூட்டுதலின் முக்கியத்துவம் நேர்முகம். பங்கேற்பவர் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ. கஸ்தூரி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. சரவணன் அவர்கள். மண் வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் நேர்முகம். பங்கேற்பவர் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ். சுரேஷ் அவர்கள். 8:05 8:30 திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.3°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26.8°C, ஈரப்பதம் 72%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.3°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26.8°C, ஈரப்பதம் 68%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான முதல் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Parliament has passed the National Cooperative Development Corporation Amendment Bill 2026, with the Rajya Sabha approving it today. The Lok Sabha has already passed the bill. Minister of State for Cooperation Muralidhar Mohol moved the bill, which aims to further amend the National Cooperative Development Corporation Act 1962. The bill allows the corporation to undertake its activities in industrial goods. The legislation also allows the state governments to extend funding from the corporation to any entity engaged in cooperative development. The corporation can also provide loans and grants directly to any cooperative society or entity engaged in cooperative development. The Lok Sabha has passed the

0: சதி பேச்சு பேச வேண்டிய அவசியமில்லை. இப்படியெல்லாம் செய்ய சொல்லி யாராவது ஆலோசனைகள் சொன்னார்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய பரம விரோதிகள் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் என்று முதன் மந்திரி மதுராந்தகனிடம் கூறிக்கொண்டிருந்தார். மதுராந்தகன் பெரும் குழப்பத்துக்கு உள்ளானான். முதன் மந்திரிக்கு இவ்வளவு விஷயங்களும் தெரிந்திருக்கின்றன என்று எண்ணிய போது அவனுக்கு உண்டான வியப்புக்கு அளவில்லை. அதே சமயத்தில் பீதி ஒரு பக்கமும் பீதி காரணமாக ஆத்திரம் ஒரு பக்கமும் பெருகிக் கொண்டிருந்தன. ஐயா, தங்களுக்கு இவையெல்லாம் எப்படி தெரிந்தது? எந்த துரோகி என்னுடன் சிநேகமாய் இருப்பது போல நடித்துக் கொண்டு தங்களிடமும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டான்.
1: தாங்கள் அதை அறிய முயல்வதில் பயனில்லை. இந்த பரந்த ராஜ்யம் எங்கும் எனக்கு கண்கள் இருக்கின்றன, காதுகளும் இருக்கின்றன. நான் அறியாமல் எதுவும் இந்த நாட்டில் நடைபெற முடியாது.
0: அப்படியானால் சக்கரவர்த்திக்கும் இவையெல்லாம் தெரியுமா என்று மதுராந்தகன் கேட்டான்.
1: இல்லை, அவருக்கு தெரியாது. என் கண்களும் காதுகளும் தெரிவிக்கும் எத்தனையோ ரகசியங்கள் என் நெஞ்சகத்தில் பதிந்து கிடக்கின்றன. அவசியமும் அவசரமும் நேர்ந்தால் ஒழிய அவை வெளியில் வரவே வாரா.
0: ஆம் ஆம், தங்களுடைய நெஞ்சகத்தில் எவ்வளவோ பயங்கரமான ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. அவை மட்டும் வெளியில் வந்தால் இந்த சோழ சாம்ராஜ்யமே நடுநடுங்கி போகாதா என்றான் மதுராந்தகன்.
2: அவனுடைய குரலில் இப்போது இதற்கு முன் இல்லாத கபடமும் வஞ்சகமும் துணித்தன. முதன் மந்திரி அதை கவனித்தும் கவனியாதவர் போல கூறினார்.
1: சக்கரவர்த்தி என்னுடைய ஆப்த நண்பர், ஆனால் அவர் அறியாத ரகசியங்களும் என் நெஞ்சில் இருக்கின்றன. சுந்தர சோழர் கொடிய நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். பல காரணங்களினால் அவர் மனம் ஏற்கனவே புண்ணாகி இருக்கிறது. சிற்றரசர்களின் சதி செயலை பற்றி அவரிடம் சொல்லி மேலும் அவர் நெஞ்சத்தை புண்படுத்த நான் விரும்பவில்லை. அதற்கு அவசியமும் ஏற்படவில்லை. இளவரசே, தங்களுடைய காரியங்களை பற்றிய வரையில் நான் சக்கரவர்த்தியிடம் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். தாங்கள் நம்பியிருக்கலாம்.
0: ஐயா, அன்பில் அனிருத்தரே, இந்த பேதை மதுராந்தகன் பேரில் தங்களுக்கு திடீரென்று இவ்வளவு அபிமானம் தோன்ற காரணம் என்ன என்று மதுராந்தகன் கேட்டுவிட்டு ஏளன சிரிப்பு சிரித்தான்.
1: இளவரசே, தங்களிடம் திடீரென்று எனக்கு அபிமானம் பிறந்து விடவில்லை. சுந்தர சோழரின் புதல்வர்களைப் போலவேதான் தங்களிடமும் நான் எப்போதும் அபிமானம் வைத்து வந்திருக்கிறேன். அதை காட்டிக்கொள்வதற்கு இதற்கு முன்னால் சந்தர்ப்பம் ஏற்படவில்லை.
0: இன்றைக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் குதிரை மேலிருந்து விழுந்து காலை ஒடித்துக் கொண்டதால் ஏற்பட்டது. ஆனாலும் சில நாளைக்கு முன்னாலே என்றால் என்னை அந்த மரத்தடியிலேயே கழுத்தை நிறுத்து கொன்றுவிட்டு வந்திருப்பீர்.
1: நாராயணா நாராயணா, இது என்ன வார்த்தை இளவரசே?
0: ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று எண்ண வேண்டாம். எதை சொன்னாலும் நம்பக்கூடிய அப்பாவி என்று நினைக்க வேண்டாம். நான் என் தாயாரின் கர்ப்பத்தில் இருந்தபோதே எனக்கு எதிராக நீர் சதி செய்ய தொடங்கினீர். நான் இந்த பூமியில் பிறந்ததும் என்னை கொன்று விடுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தீர். அதோ உம்முடைய முகத்தில் ஆச்சரியத்தின் அறிகுறியை காண்கிறேன். அதெல்லாம் எனக்கு எப்படி தெரிந்தது என்று வியப்படுகிறீர் இல்லையா? இந்த சோழ நாட்டில் பயங்கர ரகசியங்கள் பலவற்றை அறிந்தவர் நீர் ஒருவர்தான் என்று எண்ண வேண்டாம். அனிருத்தரின் முகம் இப்போது உண்மையாகவே அதிசயமான காட்சியளித்தது. அதில் கணத்துக்கு ஒரு சாயல் தோன்றி மறைந்தது. கடைசியில் வருந்தி வருவித்துக் கொண்ட புன்னகையுடன் முதன் மந்திரி,
1: இளவரசே, நான் அவ்விதம் இருமாந்திருந்தது உண்மைதான். என்றைக்கு கர்வ பங்கமாயிற்று. தாங்கள் பிறந்தவுடனே சிசுகத்தி செய்ய ஏற்பாடு நடந்திருக்கும் பட்சத்தில் தாங்கள் எப்படி பிழைத்தீர்கள்? அந்த ரகசியத்தையும் கூறிவிட்டால் கிருதார்த்தனாவேன் என்றார்.
0: எனக்கு எவ்வளவுதான் தெரியும் என்று சோதிக்கிறீர் போலும். நல்லது, சொல்லுகிறேன். சிசுகத்தி செய்வதற்கு தாங்கள் ஏற்பாடு செய்திருந்தவர்கள் குழந்தை பிறந்ததும் ஆணா பெண்ணா என்று கூட பாராமல் அவசரப்பட்டு எடுத்துக்கொண்டு போனார்கள். பெண் குழந்தை என்று தெரிந்ததும் தங்களிடம் வந்து சொன்னார்கள். பிழைத்து போகட்டும் என்று அந்த குழந்தையை கோயில் பட்டர் ஒருவரிடம் ஒப்புவித்து வளர்க்க சொன்னீர்கள். பெண் குழந்தை பிறந்த அரை நாழிகை நேரத்தில் நான் பிறந்தேன். அதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய ஜாதக பலமும் சரியாயிருந்தது. அதனால் நான் உயிர் பிழைத்தேன். தங்களுடைய திட்டம் தவறிப்போனது பற்றி அறிந்த பிறகும் என்னை

0: சிம்மாசனம் ஏற விடாமல் தடுப்பதற்கு பல சூழ்ச்சிகள் செய்தீர்கள். என்னை சிவபக்தனாக, அதாவது பைத்தியக்காரனாக வளர்ப்பதற்கு ஏற்பாடு செய்தீர்கள். அதிலும் தவறி போனீர்கள். நான் தாங்கள் விரும்பியது போல அவ்வளவு முழு பைத்தியக்காரனாகி விடவில்லை. ஐயா, முதன் மந்திரியே, ஏன் இப்படி ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருக்கிறீர்? இவையெல்லாம் உண்மையில்லை என்று ஒரேடியாக சாதிப்பது தானே?
1: முதன் மந்திரி உண்மையில் ஸ்தம்பித்து போய்தான் உட்கார்ந்திருந்தார். ஒருவாறு பேசும் சக்தியை வரவழைத்துக் கொண்டு,
2: இளவரசே, தங்களுக்கு எவ்வளவெல்லாம் விவரங்கள் தெரிந்திருக்கும் போது நான் இல்லை என்று சாதிக்க பார்ப்பதில் என்ன பயன் என்றார்.
0: ஆமாம் ஆமாம், பயனில்லைதான். என்னிடம் திடீரென்று நீர் பறிவு கொண்டதன் காரணமும் எனக்கு தெரியும். ஆதித்த கரிகாலனை உமக்கு பிடிக்காது. அருள்மொழிவர்மனை சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க எண்ணியிருந்தீர். அவனை கடல் கொண்டு விட்டதானால் இப்போது என்னிடம் பறிவு கொண்டிருக்கிறீர். ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன், முன்னர் நீர் எனக்கு செய்த தீங்குகளையெல்லாம் மறந்துவிடப் போகிறேன். இன்று நீர் எனக்கு செய்த உதவிக்கு நன்றியும் செலுத்துவேன். இன்று முதல் நீர் என் கட்சியில் இருப்பதாக சொல்லும் பட்சத்தில் நான் சிம்மாசனம் ஏறியதும் உம்மையே முதன் மந்திரியாக வைத்துக் கொள்ளவும் விரும்புகிறேன் என்றான் மதுராந்தகன்.
2: இளவரசே, தங்களுடைய வார்த்தைகள் என்னை புலகாங்கிதம் அடையச் செய்கின்றன
1: என்றார் அன்பில் அனிருத்த பிரம்மராயர். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் ஆச்சாரிய பிக்ஷுவின் அறைக்கு பக்கத்து அறையில் பொன்னியின் செல்வன் மரக்கட்டிலில் படுத்து கொண்டிருந்தான். மூன்று நாள் அவனுக்கு கடும் ஜுரம் அடித்துக் கொண்டிருந்தது. பெரும்பாலும் சுய பிரஜையே இல்லாமல் இருந்தது. இந்த நாட்களில் பிக்ஷுக்கள் அவனை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டு வந்தார்கள். வேளா வேளைக்கு மருந்து கொடுத்து வந்தார்கள். அடிக்கடி வாயில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டார்கள். இடையிடையே எப்போதாவது சுயநினைவு தோன்றிய போது தான் இருக்கும் இடத்தை பற்றி அவன் எண்ணி பார்க்க முயன்றான். அவனுக்கு எதிரில் சுவரில் எழுதியிருந்த சித்திர காட்சி அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அந்த சித்திரத்தில் தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் காணப்பட்டார்கள். அவர்களில் சிலர் பலவித இன்னிசை கருவிகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் வெண்சாமரங்களையும் வெண்கொற்ற குடைகளையும் ஏந்தி கொண்டிருந்தார்கள். இந்த காட்சி தத்ரூபமாக இருந்தது. தேவர்களின் உருவங்களெல்லாம் உயிருள்ள உருவங்களாக தோன்றின. அடிக்கடி அந்த காட்சிகளை பார்த்த பிறகு பொன்னியின் செல்வன் வானவரின் நாட்டுக்கு தான் வந்துவிட்டதாகவே எண்ணினான். அந்த தேவ யக்ஷ கிண்ணரர்கள் எல்லோரும் தன்னை வரவேற்க வருவதாகவும் எண்ணினான். சொர்க்கலோகத்துக்கு தான் வந்து சேர்ந்தது எப்படி என்று யோசித்தான். அடர்த்தியான தாழை புதர்களும் அந்த தாழை புதர்களில் பூத்திருந்த தங்க நிற தாழம்பூக்களும் இருபுறமும் நிறைந்திருந்த ஓடையின் வழியாக வான நாட்டுக்கு தான் வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த ஓடை வழி நினைவு வந்தபோது தாழம்பூக்களிலிருந்து வந்த நறுமணத்தையும் அவன் நுகர்வதாக தோன்றியது. ஓடையில் ஒரு படகில் ஏற்றி தன்னை ஒரு தேவகுமாரனும் தேவகுமாரியும் அழைத்து வந்ததும் லேசாக நினைவுக்கு வந்தது. தேவகுமாரன் சிவபக்தன் போலிருக்கிறது. இனிமையான தேவார பாடல்களை அவன் அடிக்கடி பாடினான். தேவகுமாரி என்ன செய்தாள்? அவள் பாடவில்லை. அவள் அவ்வப்போது இரண்டொரு வார்த்தைகள் மட்டுமே கூறினாள். அதுவே தேவகானம் போல இருந்தது. ஆர்வமும் அன்பும் நிறைந்த கண்களால் தன்னை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தாள். அவ்விருவரும் இப்போது எங்கே? வானவர் நாட்டில் தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்களைத் தவிர புத்த பிக்ஷுக்களுக்கும் முக்கியமான இடம் உண்டு போலும். அவர்கள்தான் தேவலோகத்து அமுத கலசத்தை பாதுகாக்கிறவர்கள் போலும். அடிக்கடி புத்த பிக்ஷு ஒருவர் அவனை நெருங்கி வருகிறார். அவனுடைய வாயில் சிறிது அமுதத்தை ஊற்றிவிட்டு போகிறார். தேவலோகத்தில் மற்ற வசதிகள் எவ்வளவு இருந்தாலும் தாகம் மட்டும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இந்த புத்த பிக்ஷு தன் வாயில் அமுதத்தை ஊற்றிவிட்டு போகக்கூடாதோ? தேவலோகத்தில் கூட ஏன் இந்த தரித்திர புத்தி?
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: பால் போல தூய்மையா இருந்த உள்ளத்துல இந்த விஷம் எப்படி வந்தது? உனக்கு துர்போதனை செஞ்சு கெடுத்து விட்டவங்க யாரு? மதுராந்தகனை வேதனையோட கேட்டாங்க மாதேவடிகள். எனக்கு சுய அறிவே கிடையாதுங்கிறது தங்கள் எண்ணமா என்ன? எரிச்சலோட பேசினான் மகன். இது பழைய அறையில. இப்ப நாதன் கோவில்ல அவன் பேச்சுல விஷ அம்புகளை பார்க்கிறோம். மரத்தடியில கிடந்த தனக்கு முதலுதவி பண்ணி உபசரித்த அனிருத்தரிடமும் தன் குரோதத்தை கொட்டுறான். முத்தாய்ப்பா தன் தந்திரத்தை காட்டுறான். இன்னைக்கு நீர் செஞ்ச உதவிக்கு நன்றியும் செலுத்துவேன். இன்னையிலிருந்து என் கட்சியில் இருப்பதாக சொல்லும். சிம்மாசனம் ஏறினதும்

0: உண்மையே முதன் மந்திரியா வச்சுக்கிற நஞ்சு மயம் எல்லாம். உடனே முரண்பாடான ஒரு காட்சி அமைக்கிறார் ஆசிரியர். சூடாமணி விகாரத்துல அருள்மொழிவர்மருக்கு எல்லாமே அமுதமயமா இருக்குது. நல்லது, சில தொடர்களை ஆராயலாம். ஆப்த நண்பர், நம்பிக்கைக்கு உகந்தவர். ஆப்த என்கிற சொல் நெருங்கிய என்ற பொருளை தரும். நம்பத்தகுந்தன்னு கொள்ளலாம். நட்பு கொள்பவன் நண்பன். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு. நண்பு நட்பு, இதற்கு இந்த குறட்பா சிறந்த எடுத்துக்காட்டு. இருமாப்பு, நிமிர்ச்சி, செருக்கு, கர்வம், உயரிய நிலையில பெருமிதம். இந்த பெருமிதத்தை அப்பரின் திருவங்க மாலையில பார்க்கிறோம். இருமாந்திருப்பன் கொடு, ஈசனின் திருவடைகளை அடைஞ்சு பெருமிதத்தோடு இருப்பேன். பேரானந்தத்தால கிடைக்கும் பெருமிதம் இது. பண்டைய புராணங்கள்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் கொண்ட சிறு தெய்வங்களாக யக்ஷர் சித்தரிக்கப்படுறாங்க. மரங்கள், காடுகள், நீர்நிலைகள், புதையல் இவற்றோடு தொடர்புடைய காவல் தெய்வங்கள் என்ற வகையில பல குறிப்புகளை பார்க்கிறோம். பௌத்த மத குறிப்பு அஷ்டசேனா என்கிற எட்டு வகை உயிரினங்கள்ல யக்ஷர் ஒரு பிரிவினர். புத்தரின் போதனைகளையும் ஸ்தூபிகளையும் பாதுகாப்பவர்கள். ஸ்தூபிகளின் நுழைவாயில்ல யக்ஷ யக்ஷினிகளின் சிற்பங்கள் காவல் தெய்வங்களாக காட்சி அளிப்பது இதுக்கு சான்று. யக்ஷர் பாலி மொழியில யக்கா, மூணு நாள். வானவர் உலகத்திலையும் நினைவே இல்லாத சூன்ய உலகத்திலையும் மாறி மாறி உலவிக்கிட்டு இருந்த பொன்னியின் செல்வர் தேவலோகத்துல கூட ஏன் இந்த தரித்திர புத்தின்னு சலிச்சுக்கிட்டார் இல்லையா? இதன் பொருள் குறுகிய எண்ணம், பேச்சு வழக்கில் கஞ்சத்தனம், பிசுனித்தனம். இதை குறிப்பிட ஒரு அரிய தமிழ் சொல் இருக்குது, இவரல். பூலோகத்து சிறுமை பொன்னியின் செல்வரை இந்த அளவுக்கு பாதிச்சிட்டது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி ஒரு திரை இசைப்பாடல், அகத்தியர் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் குரலில்.

0: இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: காய்கறி எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு அதை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு சூப் பொடி, சட்னி பொடி, மற்ற உடனடி பொடி வகைகளோடு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஊறுகாய், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மிளகாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, மற்ற கீரைகள் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக ஊறுகாய் செஞ்சு விற்பனை பண்ணலாம்.
0: காய்கறி பயிர்களில் மதிப்பு கொட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
3: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஔர் சாதன் தேனா சாஹதா.
4: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. மக்களவையில் இதற்கான

0: தீர்மானத்தை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தாக்கல் செய்து பேசினார். இந்த குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இக்குழு தனது அறிக்கையை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் சமர்ப்பிக்கும் என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இது தொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவாதம் முழுவதிலும் தாம் பங்கேற்று பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் திரு அமித்ஷா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம் மற்றும் முடிவிலா ஆற்றல் இளையோரிடம் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேற்றம் காணுமாறும் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவிக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் நாட்டு மக்களின் குரல் சமமான வலிமையுடன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல என்றும் மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தவிக அரசு தமது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்த ஒரு மசோதாவையும் கொண்டுவராத நிலையில் அதனை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசினர் தீர்மானம் அவசியமற்றது என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% 7.23% அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பின்னரும் தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்கும் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை தவிக அரசு திட்டமிட்டு பரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவலை அப்படியே நிரப்பும் முறையை கடைபிடித்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநரின் மகன் தரணேஷ் நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 7.5% இடஒதுக்கீடு தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவர் கனவை நிறைவேற்றுவதில் சிறப்புற்று விளங்குகிறது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகேயுள்ள காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர் பாலசுப்பிரமணியன், தையல் பணி செய்யும் செல்வமணி ஆகியோரின் மகன் தரணீஷ் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். சேலம் மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்றபோது கடந்த 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற நீட் தேர்வில் 413 மதிப்பெண்கள் பெற்ற தரணீஷ் தற்போது மீண்டும் முயன்று 500

0: 195 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 3 நாள் தேசிய புவி அறிவியல் தின விழா இன்று தொடங்கியது. கடலூர் மாவட்டம் சிலம்பி மங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் இன்று அகற்றினர். ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. உதகையில் நிறைவான மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியில் உள்ள புனித பரலோக மாதா பேராலயத்தின் விண்ணேற்பு பெருவிழா நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி அம்மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் ஷெர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும் குமரேசன் பத்மஜிஷி நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஒடென் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அர்ஷத் ஷேக் 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றார். அனுஷ்மன் துமல் 2 வெள்ளிப்பதக்கங்களை கைப்பற்றினார். மகளிர் பிரிவில் விஸ்வவாசினி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றார். கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 10-12, 11-1, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஓம் சிம்வாலை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று ஆட்டத்தில் தன்வி கண்ணா 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் நிருபமா துபேயை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-12 என்ற செட் கணக்கில் சவுதி அரேபியாவின் கதீஜா கவுதாரை வென்றார். இப்போட்டியில் ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் லால்ராம் சங்கா, ஷிராவணி வேல்கர் இணையும் திவ்யம் அரோரா, அதித்தி பட் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தமிழக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்குமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனம் தேவர் உதவி அப்படின்னு சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு.

0: செய்யுங்கள்.
1: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
0: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
3: ஆகாஷ்வாணி நேரம் மாலை 6:41:25. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் திருமணம் என்னும் நிக்கா படத்திற்காக சாதனா சர்க்கம், சாருலதாமணி, விஜயபிரகாஷ்,

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல். ராமதாஸ். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை தற்போதுள்ள 543 என்ற நிலையிலேயே தொடர வேண்டும் என்றும், மாநிலங்களுக்கிடையே உள்ள விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இப்போதுள்ள 7.18 என்ற சதவீதத்திலேயே நிரந்தரமாக வேண்டும் என்றும், வரும் மக்களவை பொதுத் தேர்தல், சட்டமன்ற தேர்தல்கள் ஆகியவற்றில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பேரவையில் கொண்டு வந்த அரசினர் தீர்மானம் அஇஅதிமுக, தேமுதிக, பாமக, பிஜேபி ஆகிய கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கு இடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், ஆணுக்கு நிகர் பெண்கள் சமநீதி, சம அதிகாரத்தை அடைவதற்காக இந்த தீர்மானத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். தமது அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளதை பெருமைப்பட கூறி, இது அரசியல் கட்சி தீர்மானம் அல்ல, தமிழகத்தின் உரிமை என்றும், அனைவரின் ஒருமித்த ஆதரவுடன் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். ஒரு நாடும் வீடும் உயர வேண்டுமென்றால் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்று சுட்டிக்காட்டி, பெண்கள் இப்போது பல்வேறு துறைகளில் பொறுப்புகளுக்கு வந்தாலும் அவர்களுக்கு சட்டமன்ற, நாடாளுமன்ற அவைகளில் போதிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை என்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார்.

தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 2021 தேர்தலில் 12 பெண் உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைக்கு வந்த நிலையில் தற்போதைய 2026 தேர்தலில் 23 பெண் உறுப்பினர்கள் வெற்றி பெற்று அவைக்கு வந்தபோதும் சதவீத அடிப்படையில் பெண் உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயரவில்லை என்று தனது ஆதங்கத்தை முதலமைச்சர் வெளிப்படுத்தினார். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்திடவும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்போதைய நிலையிலிருந்து 850 உயர்த்தவும் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்திருத்த மசோதா தோல்வி அடைந்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி நல்ல பொருளாதார வளர்ச்சி கண்டுள்ள மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழகம் உள்ளிட்ட எந்த ஒரு மாநிலமும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது மத்திய அரசின் தலையாய கடமை என்று திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கேட்பது சலுகை அல்ல என்றும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்றும் முதலமைச்சர் கூறினார். கடந்த 8 தமிழகத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அதில் பங்கேற்ற உறுப்பினர்கள் தெரிவித்த ஆலோசனைக்கு இணங்கவே பேரவையில் அரசு இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வருவதாக முதலமைச்சர் விவரித்தார். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றும் மாநிலங்களுக்கிடையேயான எண்ணிக்கை பகிர்வை 2:2:1 என்ற விகிதத்திலேயே நீடிக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. 1971 பிறகு உள்ள எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை என்று தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீர்மானத்தை ஆதரித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் திமுகவின் கொள்கை நிலைப்பாடு என்றார். தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதிதாக தொகுதி மறுவரையறை கொண்டு வந்தால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பாக அமையும் என்பதை முதல் முதலாக சொன்னது திமுக தலைவர்தான் என்றும், தொகுதி மறுவரையறை பிரச்சினையில் 2024 பிப்ரவரி மாதம் இதே சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றியது திமுக அரசுதான் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு பிப்ரவரி 2 அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கடந்த மார்ச் 5 அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி தொகுதி மறுவரையறையின் ஆபத்தை விளக்கி தீர்மானம் நிறைவேற்றியதும் திமுக தான் என்றார். அந்த கூட்டத்தில் இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தவிக சார்பில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்ததையும் அவர் நினைவுபடுத்தினார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை திமுக முழுமையாக ஆதரிப்பதாகவும் எம்பிக்களின் விகிதாச்சாரம் இப்போதுள்ள 7.18% தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் 7.18% ஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் என்று உறுதி கூறியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு கொண்டுவரும் தொகுதி மறுவரையறை மசோதாவின் சாதக பாதகம் தெரியாத நிலையில் தமிழக அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளதை எதிர்ப்பதாக அவர் கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை அஇஅதிமுக ஆட்சி காலத்திலேயே கொண்டு வந்துவிட்டதாக பெருமிதத்தோடு அவர் தெரிவித்தார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் இவ்வளவு அவசரமாக இந்த தீர்மானத்தை கொண்டுவர வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். புதிய நாடாளுமன்றத்தில் 850 இருக்கைகள் உள்ளபடி கட்டியது எதிர்கால தேவையின் அடிப்படையில் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு தீர்மானத்தை கொண்டுவரும்போது தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அப்போது எதிர்க்கலாம், இப்போதைக்கு இந்த தீர்மானத்திற்கு அவசியமில்லை என்று தமது எதிர்ப்பை அவர் தெரிவித்தார். தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாகவும் மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய அரசு தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது என்றும் கூறி தீர்மானத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் பேசிய போது, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் தென் மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படும் என்றும் கூறி முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு செல்லசாமி பேசும்போது, மத்திய அரசு கொண்டுவரவுள்ள மசோதாவில் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்றும் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் பேசிய போது, 2025 திமுக கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தற்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்த நிலையில் இப்போது நிறைவேற்றப்படும் தீர்மானம் வேறாக உள்ளது, இரட்டை நிலை என்று சுட்டிக்காட்டி

0: இதனை திரும்ப பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்ற வார்த்தையை நீக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சமூக நலத்துறை அமைச்சர் திரு வன்னியரசு பேசிய போது, இது தனித்துவமான மகத்துவமான நமது உரிமையை நிலைநாட்டும் தீர்மானம் என்று தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திரு ஜவாஹிருல்லா, திரு தமிமுன் உன்சாரி ஆகியோர் ஆதரவு தெரிவித்து, தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை எந்த வகையிலும் குறையக்கூடாது என்று சுட்டிக்காட்டினர். அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சி சார்பிலும், அமைச்சர் திரு ஷாஜகான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பிலும் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, வருமுன் காப்பது தேவை என்ற அடிப்படையில்தான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜனுக்கு பதிலளித்தார். பல்வேறு பிரச்சினைகளில் இந்தியாவுக்கே வழிகாட்டும் வகையில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருந்துள்ளது என்ற வகையில் இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். சரியான தருணத்தில்தான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், 5-6 வடமாநிலங்கள் சேர்ந்தால் இந்தியாவின் பிரதமரை நிர்ணயித்துவிட முடியும் என்றும், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராக வர வேண்டும் என்ற தனது அவாவையும் வெளிப்படுத்தினார். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற அண்ணாவின் கூற்று இன்றும் நீடித்து வருவதாக கூறிய திரு ஆதவ் அர்ஜுனா, அண்ணாவின் மாநில சுயாட்சி கொள்கை வெற்றி பெற்றால்தான் இந்தியா மேலும் முன்னேற்றம் அடையும் என்றும், அதற்கேற்ப தமிழக முதலமைச்சர் செயல்படுவார் என்றும் உறுதிபட கூறினார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நிறைவேற்றினார். அடுத்து 2026-27 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் ஆகியவற்றுக்கான விவாதத்திற்கு நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் ஆகியோர் பதிலளித்தனர். அமைச்சர் திரு வினோத் பதிலுரையை முடிக்கும்போது, கடந்த தேர்தலின் முடிவு சூரியனுக்கே வியர்த்துவிட்டது என்றார். அப்போது அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மேசையை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உடனடியாக குறுக்கிட்ட முன்னாள் முதலமைச்சரும் திமுக உறுப்பினருமான திரு ஓ பன்னீர்செல்வம், எந்த காலத்திலும் எப்போதும் சூரியனை எவரும் நெருங்கவே முடியாது என்பதை விஞ்ஞானிகள் நிரூபித்துள்ளனர் என்றார். அப்போது திமுக உறுப்பினர்கள் கரவொலி மூலம் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அமைச்சர்கள் இருவரும் முதல் முறையாக இந்த அவையில் தமது பதிலுரையை சிறப்பாக ஆற்றியுள்ளதாக பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து, பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தனக்கு நினைவு வரும் பாடலை கூறுவதாக, நாடோடி மன்னன் படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதி மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் பானுமதி பாடிய, காடு வெளஞ்சென்ன மச்சான், நமக்கு கையும் காலும் தானே மிச்சம், நாளை போட போற சட்டம் அது நன்மை பயத்திடும் திட்டம் என்று பாடி, இந்த அரசின் செயல்பாடு அப்படி நல்ல திட்டத்தோடு இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பேரவை நடவடிக்கைகளை இத்துடன் முடித்து வைத்து மீண்டும் வரும் 17 திங்கட்கிழமை கூடும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்தார்.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல். ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள 132 கொள்ளளவு கொண்ட அடைவினார் அணையின் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 7500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக இந்த பகுதியில் கார்பருவ சாகுபடிக்காக ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதால் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் அடைவினார் அணையிலிருந்து தண்ணீரை பாசனத்திற்காக திறந்து வைத்தார். இதனால் நேரடி பாசன திட்டத்தின் கீழ் மேட்டுக்கால், கரிசல்கால், பண்பொழி, நயினாகரம், கிளங்காடு, கம்பளி, சாம்பர் வளகரை ஆகிய கால்வாய்களின் மூலம் 2147.47 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் வகையிலும் 95 நாட்களுக்கு வினாடிக்கு 80 கனஅடி தண்ணீர் 31/10/2026 வரை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 200 மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பினர். மேலும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணி மதுரை செல்லும் சாலை வழியாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. தொடர்ந்து

0: அரசு பேருந்துகளில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் ஒட்டினார். தென்காசி மாவட்ட முஸ்லிம் பெண்கள் உதவும் சங்கத்தின் 9வது நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் வைத்து நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தலைமை வைத்தார். பயனாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம், மாவு அரைக்கும் இயந்திரம், கல்வி உதவித்தொகை, சிறுதொழில் உதவித்தொகை என 129 பயனாளிகளுக்கு ₹11.74 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் குற்றாலத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்ட பணிகளை நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக உருவாக்கவும் குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கங்களை முன்னெடுக்க வேண்டுமெனவும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கடந்த 31ஆம் தேதி கிராமிய கலை நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக துவங்கி 5 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 5வது நாளான தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் கொம்புத்தொப்பு கிராமிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகள், பறை இசை தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் திரைப்பட மெல்லிசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் திருவிழா நடைபெற்றது. அப்போது ஆட்டம் பாட்டத்துடன் இவ்விழா கோலாகலமாக நடந்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாரல் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா வெகு விமரிசையாக 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 18ஆம் தேதி கோமதியம்மன் சன்னதி எதிரே உள்ள தங்க கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமரிசையாக கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து காலை மாலை சுவாமி அம்மாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அரியும் சிவனும் உலகிற்கு ஒன்றே என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. அப்போது கோமதியம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை வல வந்து இருவரும் மாலை மாற்றிக்கொண்ட பின்னர் சங்கர நாராயணராக தபசு காட்சி கொடுத்தார். இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் தற்போது சீசன் களையெட்டி வரும் நிலையில் பிரதான அருவியான குற்றால மீன் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிக்கரையில் குவிந்து குளித்து மகிழ்ந்து வருகின்றனர்.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இதனை தாக்கல் செய்து பேசிய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல், தொழில்துறையில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் ஈடுபடுவதற்கு இந்த மசோதா வழிவகை செய்கிறது என்று தெரிவித்தார். எந்த ஒரு கூட்டுறவு சங்கம் அல்லது கூட்டுறவு மேம்பாட்டில் ஈடுபடும் அமைப்புகளுக்கு இந்த கூட்டுறவு கழகத்தின் மூலம் கடன் உதவி மற்றும் மானியம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேற்றப்படுவதன் மூலம் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியிலான அதிகாரம் வலுப்பெறும் என்றும் திரு முரளிதர் மோகோல் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராம்ராவ், மத்திய அரசு கூட்டுறவுத்துறையை மேம்படுத்துவதற்கு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டினார். இம்மசோதாவிற்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஐக்கிய ஜனதாதளம், YSR காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. திமுக, அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளின் உறுப்பினர்களும் விவாதத்தில் பங்கேற்று பேசினர். விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், இதற்கான அரசு அங்கீகாரத்தை வழங்கும் இன்ஸ்பேஸ் அமைப்பு 52 நிறுவனங்களுக்கு 113 அனுமதிகளை வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் 18 அரசு சாரா நிறுவனங்களும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையை தாராளமயமாக்கும் முயற்சிகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் தயாரிப்பில் புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், செயற்கைக்கோளை ஏவுவதற்கான சேவைகள் உள்ளிட்டவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தாக்க நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்ப முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், 46,020 பேர் முதற்கட்டத்தில் 2 பயிற்சிகளையும், 552 பேர் 4 பயிற்சிகளையும் முடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த 4 பயிற்சிகளும் 33 மணி நேரம் அளிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இரண்டாவது கட்ட செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தை தனியார் துறையுடன் இணைந்து மேற்கொள்வதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டாக்டர் அம்பேத்கர் கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் 457 பயனாளிகளுக்கு 10,66,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அட்டாவலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் இன்று அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், 2023-24 ஆண்டில் 68 பேரும், 24-25 நிதியாண்டில் 11 பேரும், 2025-26 ஆண்டில் 378 பேருக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மூலம் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அட்டாவலே கூறியுள்ளார். ரயில்வேக்கான மேம்படுத்தப்பட்ட 4வது கவச் தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பை வடகிழக்கு ரயில்வேயின் இசத் நகர் கோட்டத்தில் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 295 கோடி ரூபாய் செலவில் 660 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பு அமைக்கப்படும். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் ரயில்வே சிக்னல்கள் தானாகவே இயக்கப்படும். எதிரே வரும் ரயில் எந்த தடத்தில் வருகிறது என்பதை துல்லியமாக கண்காணிப்பதற்கும் இந்த கட்டமைப்பு உதவிடும். பாதுகாப்பு காரணங்களுக்காக ரயில்களை தானாகவே நிறுத்துவதற்கும் கவச் கட்டமைப்பில் வகை செய்யப்பட்டுள்ளது. மோசமான வானிலை, குறிப்பாக கடும் மேகமூட்டம் நிலவும் சூழ்நிலைகளில் பாதுகாப்பாக ரயிலை இயக்குவதற்கும் இது பயன்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஊடகங்கள் மற்றும் மூலம் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு பத்திரிகை தகவல் அலுவலகம் உண்மை கண்டறியும் பிரிவை அமைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், உண்மை கண்டறியும் பிரிவில் உள்ள அலுவலர்கள் அரசின் பல்வேறு துறைகள், அமைச்சகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு சார்ந்த அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்த உண்மையான தகவல்களை இணையதளங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் செய்தி அறிக்கைகள், நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் சரியான தகவல்களை மக்களுக்கு அளித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உண்மைக்கு புறம்பாக பரப்பப்படும் தகவல்களுக்கு மாற்றாக சரியான தகவல்களை மக்களுக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் அரசின் ஊடகப் பிரிவுகளை ஒருங்கிணைத்து இப்பணிகளை

0: மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கான தகவல் சேவையை பிரசார் பாரதி சிறப்பாக செய்து வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தனது பதிலில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சிறுதானிய பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய பொருட்களை மேம்படுத்துவது குறித்தும் தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் விருதுநகர் மாவட்டம் சின்னதாதம்பட்டியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், சிறுதானிய சாகுபடியை ஊக்குவிக்கும் முயற்சியில் இலங்கை அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார்.
1: மில்லட்ஸ் வந்து இதோட எக்ஸ்போஷர் ஸ்ரீலங்காவில் ரொம்ப கம்மி. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த டெக்னாலஜியை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு, ஸ்பெஷலி லேடிஸுக்கு, எம்எஸ்எம்இ தொழில்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கும், மில்லட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும், அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஹெல்தி, ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும் வி ஆர் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ். அதை பற்றி அறையிறதுக்கு தான் மெயினாக வந்தோம். நியூட்ரிஷன்லையும் அதிகமாக இருக்குது, இதில் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். ஸ்பெஷலி டயபெட்டிக்ஸ் அண்ட் ப்ரெஷர், weight loss, and it has high nutrients. கம்மியான தண்ணியிலேயே ஃபர்டிலைசர் இல்லாமல் பயிர் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க.
0: பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்கட் மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக 26 பேர் பயணம் செய்த இந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரளத்தில் உள்ள முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் தற்போதைய நிலை குறித்து 5 உறுப்பினர்கள் கொண்ட துணைக்குழு இன்று ஆய்வு செய்தது. முல்லை பெரியாறின் பெரிய மற்றும் சிறிய அணைகள் தனித்தனியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மதகுகளின் உறுதித்தன்மை, அணையின் திறன் ஆகியவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வுக்கு பின் குமுளியில் இந்த குழுவினர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுத்தூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கோவில்பட்டியைச் சேர்ந்த ராஜா முத்து பாண்டியன் இன்று தூத்துக்குடி வந்தபோது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வது நமது லட்சியம் என்று கூறினார்.
2: கிளாஸ்கோ ஸ்காட்லாந்தில் நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ்ல வெயிட் லிப்டிங்காக 65 கேஜில இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த கேம்ஸுக்காண்டி நான் லாஸ்ட் 13-14 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அம்மா அப்பா வந்து எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து எங்களை பிஎம் ஹவுஸுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. மெடல் வின் பண்ணவங்க எல்லாரையும் நிறைய வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நம்ம கேம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நீங்களும் வந்து எல்லா பிளேயருக்கும் போய் வந்து நீங்க சொல்லணும், கவர்மெண்ட் சைடு இருந்து உங்களுக்கு இன்னும் வேற என்ன சப்போர்ட் வேணும் அதை பத்திலாம் அவங்க நிறைய சொன்னாங்க. நீங்க மெடல் பண்ணது அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிறதா அவங்களும். நெக்ஸ்ட் வந்து நான் ஏசியன் கேம்ஸ் வந்து பண்றேன், ஜப்பான்ல நடக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்கு. ஸோ அதுக்கான தகுதி சுற்று வந்து அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் என்னோட நெக்ஸ்ட் இலக்கா இருக்கும்.
0: காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லேகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் ஜர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும் குமரேசன் பத்மா கிஷோர் நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 7:25:26 ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள். உழவர் நண்பர்களே, வானிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களிலிருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் 92 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் விண்ணப்பித்துள்ளனர். விவசாயிகளுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கிடைத்துள்ளது. 25 கோடி விவசாய விண்ணப்பதாரர்கள் பயிர் காப்பீட்டின் பலனை பெற்றுள்ளனர். தேசிய பயிர் காப்பீட்டு வலைதளம் மூலம் வெளிப்படையாக மற்றும் விரைவாக காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் 15/8/2026. மேலும் விவரங்களுக்கு

0: அருகிலுள்ள வேளாண்துறை அலுவலகத்தை அணுகலாம். பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளலாம். நாடு தழுவிய சேவை எண் 1447 இதனை தொடர்பு கொள்ளலாம். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: காய்கறி எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு அதை நம்ம அரைச்சி வச்சுட்டு சூப் பொடி, சட்னி பொடி, மற்ற உடனடி பொடி வகைகளோடு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஊறுகாய், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மிளகாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, மற்ற கீரைகள் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அழகாக ஊறுகாய் செஞ்சு விற்பனை பண்ணலாம்.
1: காய்கறி பயிர்களில் மதிப்பு கொட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: கால்நடை வளர்ப்போரின் கவனத்திற்கு வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி அளவு தினமும் அடர் தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றிப்பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாசக் கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கியிருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி வேளாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.

0: தம்பி முத்து, டிராக்டரை நிறுத்திக்கோப்பா, நான் இங்கே தான் இறங்கணும். முத்தழகு வீடு வந்துடுச்சு.
1: ஓ ஓ, சரிக்கா சரிக்கா. சரி பார்த்து பொறுமையாக இறங்கு, பையெல்லாம் எடுத்துக்கிட்டியா? சரி இறங்கு இறங்கு இறங்கு.
0: ரொம்ப நல்லது தம்பி, வண்டிக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், நேரத்துக்கு வந்து உதவி பண்ணப்பா.
1: இதில் என்னக்கா இருக்கு, வயசில் மூத்தவங்க நீங்கள், உங்களுக்கு இந்த உதவி கூட பண்ண மாட்டேனா? சரிக்கா நான் கிளம்புறேன்.
0: சரி முத்து. தங்கமான புள்ள. அட யார் அது வரப்பு மேல நடந்து வர்றது? அடடே மருதாணி அக்கா, நம்ம வீட்டுக்கு தான் வராங்க. அவங்கள பார்த்து 88 நாள் ஆச்சு. சரி சரி அவங்க வரட்டும், அதுக்குள்ள நான் போய் அவங்களுக்கு குடிக்க மோர் கொண்டாறேன். அப்பா அடா, எவ்வளோதான் காலங்க மாறினாலும் இந்த கிராமத்து வாழ்க்கை போல வராது. இந்த திண்ணையில் உட்காந்து காத்து வாங்கி 88 நாளாச்சு. முத்தழகு
2: வாங்க. மருதானியக்கா வீட்டுக்குள்ளே வாங்க, ஏன் வெளியவே உட்காந்துட்டீங்க?
0: வீட்டை சுற்றி 88 மரங்களை வளர்த்து வச்சிருக்க, காத்து வாரி கொட்டுது, திண்ணையை விட்டு வர மனசே இல்லை புள்ள.
2: சரி சரி காத்து வாங்குறதுலாம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே வாங்க, குடிக்க மோர் கொண்டாந்துருக்கேன்.
0: அதுவும் சரிதான், 88 தூரம் வந்ததில் ரொம்ப களைப்பாக இருக்கு புள்ள, மோரை குடித்தா அந்த களைப்பெல்லாம் போயிடும்.
2: இந்தாங்கக்கா மோரு.
0: முத்தழகு திண்ணையில் பைய வச்சிருக்கேன் புள்ள, சத்தை அதை கொண்டு வாமா.
2: அக்கா இந்த பையில் என்ன இருக்கு?
0: குழந்தைகளுக்கு கொஞ்சம் பழங்களும் சக்கரை வள்ளி கிழங்கும் கொண்டாந்துருக்கேன், உனக்கு பிடிச்ச கடலைக்காயும் இருக்கு.
2: ஏங்க்கா 88 தூரம் வரீங்க, இதையெல்லாம் வாங்கிட்டு வந்தாதான் முத்தழகை பார்க்கணுமா? நீங்கள் இங்கே வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க்கா. உங்களை டிராக்டர் கிட்ட பார்த்ததும் உங்களை முதல்ல சந்திச்சனே, அதுதான் ஞாபகத்துக்கு வருது.
0: ஆமாம் முத்தழகு, நீங்கள் இந்த ஊருக்கு விவசாயம் பார்க்கணுங்கிற நோக்கத்தோடு வந்தீங்க, இப்போ அதில் சாதிச்சும் காட்டிட்டீங்க. சந்தையில் திரும்புகிற திசையெல்லாம் உங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளுக்கு தான் தனி மவுசு.
2: நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்ச இந்த விவசாயத்தை நம்மளாலையும் செய்ய முடியுன்ற எண்ணத்தோடு தான் நானும் என் மச்சானும் இந்த ஊருக்கே வந்தோம். இன்னைக்கு காய்கறி பயிர்களில் சாகுபடி செஞ்சு அதை மதிப்பு கூட்டு பொருளாகவும் மாற்றி விற்பனையும் செய்கிறோம்.
0: என்ன முத்தழகு சொல்கிற, நீ பேசுகிறத கேட்கவே ஆச்சரியமாக இருக்கு. பால் தயிர் சிறுதானியம் இதில் எல்லாம் மதிப்பு கூட்டுதல் செய்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் காய்கறி பயிர்களில் எப்படி புள்ள?
2: அதை நான் சொல்கிறத விட இப்போ நம்ம ஊரில் விவசாய கூட்டம் நடக்க போகுது, அதில் இதை பற்றின எல்லா தகவல்களையும் தெளிவாக சொல்ல போகிறாங்களாம். வாங்க போய் கேட்டுட்டு வருவோம்.
0: ஆமாம், இங்கே யார் வந்து என்ன வர சொல்ல போகிறாங்க?
2: சொல்கிறேங்க்கா, காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரேட் அவங்க தான் வந்து தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேட்டுக்கோங்க, இந்த விவரம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
3: காய்கறிகள் மதிப்பூட்டுதல் பார்த்தாலே நம்ம ஸ்டார்டிங்கில் விவசாய இடத்துல வந்து நம்ம தரம் பிரிச்சிட்டாலே அது ஒரு பேசிக் மதிப்பூட்டுதல். அதை கழுவி இன்னும் நீங்கள் முறையாக விவசாயிகள்கிட்ட கொண்டு போகிறப்ப அது வந்து ஒரு தனி மதிப்பூட்டுதல். இது வந்து பேசிக் ப்ரைமரியாக நம்ம பண்ணக்கூடிய மதிப்பூட்டுதல். அடுத்து வந்து இதை நீண்ட காலத்துக்கு கெட்டு போகாமல் நிறைய நம்ம வந்து பழங்கால முறைகள்லேயும் இருக்குது, இப்போவும் நவீன காலங்களையும் நிறைய முறைகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்டைய காலத்துலேருந்தே உலர்த்துதல் முறை வந்து நம்ம ஊரில் கடைபிடிக்கப்படுது. இது வந்து காய்கறி துண்டுகளை வந்து நம்ம வந்து காய வச்சு எடுக்கிறது. உதாரணத்துக்கு மிளகாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கீரை, கொத்தவரை, பாகல், சுண்டைக்காய், கோவக்காய், இந்த காய்கறிகளோட தன்மைக்கு தகுந்தாப்புல, உதாரணத்துக்கு மோர் மிளகாய் இல்லை அப்படியே மிளகாயை காய வைக்கிறது, காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி தயார் பண்ணுறது. கத்தரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு அரை வேக்காடு வச்சு நம்ம வெயிலில் காய போட்டு நீண்ட காலத்துக்கு கெட்டு போகாமல் வைக்கலாம். முருங்கைக்காயையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி

காயை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நீண்ட காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிடைக்காத காலங்களில் நம்ம வந்து இந்த காய்கறிகளை, எனக்கு கத்திரிக்காய் கிடைக்கல ஆனால் கத்திரிக்காய் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வத்த குழம்புக்கு போடுறதா இருக்கட்டும், இல்லை சாம்பாருக்கு போடுறதா இருக்கட்டும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைங்கிறப்ப வந்து முருங்கை கீரை பொடியாகவும் நம்ம செஞ்சு நிறையாவே யூஸ் பண்ணிக்கலாம். கீரைகள் எந்த கீரை கிடைச்சாலுமே அந்த கீரையெல்லாம் வந்து நம்ம உலர்த்தி இட்லி பொடி, பருப்பு பொடி இதுகளோடு நம்ம சேர்க்குறப்ப அந்த நம்ம புரதச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை மட்டுமே சாப்பிட்றதோட இந்த கீரைகளில் இருக்க மற்ற விட்டமின்ஸ் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும். கொத்தவரங்காய் வத்தல், பாகற்காய் வத்தல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரைவேக்காடு வேக போட்டு காயை வச்சு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம பண்டைய காலங்கள்லேருந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து சுண்டைக்காய் இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு மோரில் போட்டு ஊற வச்சு வெயிலில் காய வச்சிட்டோம்னா அது வந்து 1 வருஷம் ஆனாலும் கெடாது. அந்த சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதில் இருக்க இரும்பு சத்து எல்லாமே. அப்படி இருக்கப்ப வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா விவசாயிகள் வந்து சில இடங்களில் நிறைய இருக்கும், அதை முறையாக எப்படி பதப்படுத்துறது மதிப்பூட்டுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுருவாங்க. விருப்பப்பட்டவங்களுக்கு பறித்து கொடுப்பாங்க, இல்லைனா அப்படியே செடிகளில் வீணாக போயிடும். கோவக்காயும் பார்த்திங்கன்னா வெட்டி காயை போட்டு நம்ம நீண்ட காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொடி வகைகள், இந்த காய்கறிகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா காயை வச்சு அதை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு சூப் பொடி, சட்னி பொடி, மற்ற உடனடி பொடி வகைகளோடு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம், விற்பனையும் பண்ணலாம். ஊறுகாய், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மிளகாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, மற்ற கீரைகள் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக ஊறுகாய் செஞ்சு விற்பனை பண்ணலாம். இது நீங்கள் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எனக்கு 1 கிலோவுக்கு 10 ரூபாய்க்கு மேலே ரேட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஊறுகாய் பொருளாக மாற்றம் செய்கிறப்ப இது வந்து 1 கிலோ உங்களுக்கு உற்பத்தி செய்கிறதுக்கு நல்லெண்ணெயே நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கனாலும் 1 கிலோ உற்பத்தி பண்ணுறதுக்கு 150 ரூபா தான் நமக்கு 1 கிலோ உற்பத்தி பொருள் செலவு தேவைப்படும். இதை விற்பனை பண்ணுறப்ப நீங்கள் 1 கிலோ 300 ரூபாய்ங்கிறப்ப வந்து உங்களோட அப்படியே 100% வந்து வருமானம் உயர்த்தப்படுது. இது வந்து நல்லாவே 6 மாதம் வரைக்கும் நீங்கள் கெட்டு போகாத அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணலாம். இது முருங்கைக்கீரையிலலாமே ஊறுகாய் தயார் பண்ணலாம், முருங்கைக்காயிலையும் தயார் பண்ணலாம். ஆனால் யாரும் அதிகமாக பெருசாக பண்ணுறது கிடையாது. ஊறுகாய்னா கிச்சிலிக்காய், நார்த்தங்காய், மாங்காய் இந்த மாதிரி தான் இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. அதுக்கடுத்து நமக்கு வந்து ஆசைப்பட்டு சாப்பிட்றது பூண்டு ஊறுகாய் இந்த மாதிரி. ஆனால் எல்லா காய்கறிகள்லையுமே நம்ம அண்டர் யூட்டிலைஸ்டு வெஜிடபிள்ஸ்னு சொல்லக்கூடிய மூலிகை வகைகள்னு சொல்லக்கூடிய பிரண்டை எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணலாம். வாழைக்காயில் ஊறுகாய் பண்ணலாம், வாழைப்பூவில் ஊறுகாய் தயார் பண்ணலாம். இதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் எல்லாமே அந்தந்த மாவட்ட வேளாண்மை அறிவியல் மையத்தில் கொடுக்கப்படுது. நம்ம திருவண்ணாமலை மாவட்ட விவசாய மக்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட வேளாண்மை அறிவியல் மையத்தில் இலவச பயிற்சி அளிக்கப்படுது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படிலாம் உலர்த்துறது, எந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு உலர்த்துறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சூரிய ஒளியில் இயங்கும் உலர்த்திய வச்சு நம்ம வந்து நம்ம உலர்த்தணும்னா அந்த உலர் காய்கறிகள் தயார் பண்ணுறதுக்கு சூரிய ஒளி மூலமாக இயங்கக்கூடிய அந்த உலர்த்தி மூலமாக உலர்த்துறப்ப ரொம்ப எளிதாக 1 வாரம் காயக்கூடிய காய்கறிகள் எல்லாமே 1-2 நாட்களில் காஞ்சிடுது. இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா செலவு இல்லை இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. முதல்ல நம்ம ஆரம்ப காலங்களில் மட்டும் நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ அந்த அமைப்பு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அது மட்டும்தான் செலவு. தொலைநோக்க பார்வையில் பார்க்குறப்ப இதுக்கு ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை. இதுக்கு வந்து நீண்ட ஆயில் இந்த சூரிய ஒளி அமைப்புக்கு. சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணப்படும். சுகாதாரம் நிறைஞ்சது. விவசாயிகள் வந்து தனிப்பட்ட ஒரு நபர் வந்து இதை பெருசாக பண்ணணும் அப்படின்னா என்னால் இவ்வளோ 100,000 பண்ண முடியாது, குறைஞ்சது 300,000 தேவைப்படுது, 50 அடி நீளம், 50 அடி அகலம் அந்த மாதிரி தேவைப்படுற இந்த மாதிரி அமைப்புக்கு அப்படின்னு நீங்கள் செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா விவசாய உற்பத்தி குழு மூலமாக நீங்கள் வந்து இந்த அமைப்பை இன்ஸ்டால் பண்ணி பண்ணலாம். வேளாண் பொறியியல் துறையில் வந்து 50% மானியம் வரைக்கும் கிடைக்குது. இந்த மாவில் எப்படி மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள், என்னென்ன பொருட்கள் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட பகிர ஆசைப்பட்றேன். இதில் வந்து ஊறுகாய் தயார் பண்ணலாம். இங்கே வந்து ஊறுகாங்கிறது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உப்பில் போட்டு ஊற வச்சுடுவோம், தேவைப்படுறப்ப எடுத்து தாளிச்சுப்போம். ஆனால் அது வந்து நீண்ட நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது, கெட்டு போயிடும். அதை தவிர்த்து நம்ம வந்து நீண்ட நாள் வச்சு ஈஸியாக அன்னைக்கே தயார் பண்ணி 6 மாதம் ஆனாலும் நம்ம அதை வந்து கெட்டு போகாமல் தயார் பண்ணுறதுக்கு ஊறுகாய் தொழில்நுட்பங்கள் இருக்குது. எளிய தொழில்நுட்பங்கள் தான் இது வேளாண்மை அறிவியல்.

மையம் இலவசமாக வழங்குது. மாம்பழத்தில் வந்து எப்படி ஜூஸ் தயார் பண்ணுறது, மாங்கொட்டையில் எப்படி மதிப்பூட்டப்பட்ட பொருள் தயார் பண்ணுறது, மாங்காயை அமைச்சூர் பொடியாக, சிலருக்கு வந்து புளி யூஸ் பண்ணக்கூடாது, தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாங்காய் யூஸ் பண்ணலாம், அந்த புளி ஆல்டர்னேட்டிவாக, அந்த மாதிரிலாம் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் அமைச்சூர் பொடி தயார் பண்ணுறதுக்கு எப்படின்னு நம்ம பயிற்சி வழங்குகிறோம். மா இனிப்பு துண்டு, இது வந்து ஃப்ரூட் லெதர் பார்ன் எப்படின்னாலும் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் அப்போ ஏதோ ஒரு புளிப்பு மிட்டாய் சாப்பிட்டு வாமிட் வர்றதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இயற்கையாக நம்ம மாம்பழத்துலேருந்து தயார் பண்ணப்பட்ட இந்த இனிப்பு துண்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கும் தொழில்நுட்பங்கள் கொடுக்குறோம். அடுத்து தக்காளியும் நம்ம வந்து தாராளமாக இந்த சூரிய ஒளியில் உலர்த்தலாம். நிறைய பேர் தக்காளியெல்லாம் உலர்த்தவே முடியாதும்பாங்க. பழத்தை பழங்களை தேர்ந்தெடுக்கணும், கழுவணும், துண்டுகளாக்கணும். 6 மில்லிமீட்டர் தடிமனாக கொதி நீரில் வந்து 3-4 நிமிஷம் போடணும். மின் உலர்

0: தக்காளியும் நம்ம வந்து தாராளமா இந்த சூரிய ஒளியில உலர்த்தலாம். நிறைய பேர் தக்காளியெல்லாம் உலர்த்தவே முடியாதும்பாங்க. பழத்தை பழங்களை தேர்ந்தெடுக்கணும், கழுவணும், துண்டுகளாக்கணும். 6 மில்லிமீட்டர் தடிமனா கொதி நீர்ல வந்து 3-4 நிமிஷம் போடணும். மின் உலர்த்தியில உலர்த்தனா 60-65 சென்டிகிரேட் வச்சு நம்ம உலர்த்தணும். எத்தனை மணி நேரம்னா 9-10 மணி நேரம். இந்த உலர் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 27 கிலோ தக்காளி போட்டோன்னா 1 கிலோ கிடைக்கும். ஆனால் இதோட விற்பனை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. இதை வந்து காற்று புகாத சேமிப்பு கலங்களில் நம்ம யூஸ் பண்ணலாம். இது இன்ஸ்டன்ட் சூப்பில் வந்து நிறையவே யூஸ் ஆகுது. நமக்கு வந்து இந்த ட்ராவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து இருக்கிற உமாமி கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு ட்ராவலில் போய் தொலை தூரம் வந்து பயணம் மேற்கொண்டுட்டு வந்தப்பறம் அவங்களோட அந்த மயக்க உணர்வு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த தக்காளி பொடியை யூஸ் பண்ணால் சூப்பை தான் வந்து நிறைய இடங்களில் கொடுப்பாங்க. ட்ரெயினாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரமாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தக்காளி விலை போகாத காலங்களில் நீங்கள் இந்த மாதிரி பொருள் உற்பத்தி பண்ணிக்கலாம். கத்தரியை வந்து உலர வைக்கிறதுக்கு நீங்கள் சொத்தை காய்கறிகளில் அந்த சொத்தை பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு முதலையும் கழுவி எடுக்கணும், ரெண்டாவதும் கழுவி எடுத்துட்டு 1/2 வேக்காடு உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுட்டு நீங்கள் வந்து இதை காய வச்சு நீண்ட காலத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது கத்திரிக்காய் வந்து 10 கிலோ போட்டோன்னா 1 கிலோ நமக்கு கிடைக்கும். இதை காற்று புகாத சேமிப்பு கலங்களில் சேமித்து வைக்கலாம். உலர் காய்கறிகள் என்னென்னலாம் இருக்குது? உங்கள்கிட்ட வெங்காயம் தான் இருக்குதுன்னா வெங்காயம் உலர்ந்த பொடியோ இல்லை உலர்ந்த வெங்காயமோ தயார் பண்ணலாம். உலர் கத்திரி, உலர் வெண்டைக்காய், உலர் கொத்தவரை, உலர் கீரை பொடி, உலர் தக்காளி, மோர் மிளகாய், உலர் கோவக்காய், பீட்ரூட் பொடி, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் உலர் காய்கறிகளில் தயார் பண்ணலாம். இதுக்குரிய தொழில்நுட்பங்கள் வேளாண்மை அறிவியல் மையத்தில் இலவசமாக வழங்கப்படுது. நம்ம வந்து ஊறுகாய்ங்கிறது வந்து அதுவும் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். எனவே விவசாய மக்களே, உங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகளை எந்தெந்த சீசனில் உங்களுக்கு விலை அதிகமாக கிடைக்காம நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் முன்கூடியே வேளாண்மை அறிவியல் மையத்தை அணுகி உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொண்டு அறுவடை பின்சார் சேதாரங்களை நீங்கள் தவிர்க்கலாம், இழப்புகளையும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: என்னக்கா காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறத பற்றி? திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரேட் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
2: கேட்டுக்கிட்ட முத்தழகு, கேட்டுக்கிட்ட. அதோட எல்லா விவரங்களையும் குறிப்பாக எடுத்துக்கிட்ட.
1: நல்ல விஷயம் பண்ணிங்கக்கா. இந்த குறிப்புகள் எப்பவும் நமக்கு உதவியாக இருக்கும்.
2: நிச்சயமா முத்தழகு. விதவிதமான காய்கறிகளை போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்ட நமக்கு காய்கறி மூலமாக சூப்பு செய்யலாம், பொடி செய்யலாம், ஏன் ஊருக்கா கூட செய்யலான்னு இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: ஆமாங்கக்கா, விளைவிக்கிற பயிருங்க எதுவானாலும் அதை வீணாக்க கூடாதுன்னு தான் இது மாதிரி தொழில்நுட்பங்களை நமக்கு சொல்கிறாங்க. நாம் இனி இதை முறையாக கடைபிடிச்சா நம்ம கையில் தினமும் வருமானம் பார்க்கலாம்.
2: ரொம்ப சரியாக சொன்ன முத்தழகு. உன்னை பார்க்க வந்த எனக்கு சுயமாக தொழில் தொடங்குறதுக்கான வழியை காட்டி விட்டுட்ட. நாளைக்கே இதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
1: உங்க முடிவு செயலா மாற வாழ்த்துக்கள்க்கா. வாங்க போவோம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: இயற்கை வேளாண்மைக்கேற்ற மூடாக்கு பயிர்களும் மண்வளம் மேம்பாடும் பற்றி தெரிந்து கொள்வோம். இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மையில் மண்வளம் மற்றும் ஆரோக்கியத்தை பேணுவதில் மூடாக்கு பயிர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை இரண்டு முதன்மை பயிர்களுக்கு இடைப்பட்ட காலத்திலோ அல்லது முதன்மை பயிர்களுடன் சேர்ந்து ஊடு பயிராகவோ பயிரிட்டு மண்ணில் மடக்கி உழலாம். இவற்றை பசுமையாக இருக்கும் பொழுதே மண்ணின் மேற்பரப்பில் மடக்கி உழ வேண்டும். இவ்வாறு செய்வதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? மண்ணின் மேற்பரப்பை மூடுவது மட்டுமல்லாமல் பசுந்தால் உரமாகவும் பயன்படுகிறது. மண்ணின் மேற்பரப்பில் பயிர் கழிவுகளை அதிக அளவில் சேர்ப்பதோடு மண்ணை கிளறுவதால் ஏற்படும் மண் அரிமானத்தையும் தடுக்கின்றது. இவை மக்கி மண்ணிற்கு அதிக அளவில் கரிமப் பொருட்களை சேர்க்கின்றது. பயறு வகை பயிர்களை மூடாக்கு பயிர்களாக பயிரிடும் பொழுது காற்றில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து மண்ணில் நிலைநிறுத்துகிறது. இவை மக்கும் பொழுது வெளியேறும் கரிம அமிலங்கள் மண்ணில் ஊட்டச்சத்துக்களின் சுழற்சி மற்றும் கனிம மயமாக்குதலுக்கு உதவுகின்றது. நீரில் கரையும் மண் திரட்டுகள் மற்றும் மண் கட்டமைப்புகளை மேம்படுத்துகின்றது. வேறு ஆழமாக செல்லும் பயிர்களை மூடாக்கு பயிர்களாக பயன்படுத்தும் பொழுது அவை மண்ணில் பெருந்துளைகளை அதிகப்படுத்தி மண் இறுக்கத்தை தவிர்க்க பயன்படுத்த

0: மகரந்த சேர்க்கைக்கு உதவும் மற்றும் நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு ஆதரவு அளிக்கின்றது. நைட்ரேட் போன்ற சத்துக்கள் நீரில் கரைந்து அடித்து செல்லப்படாமல் தடுப்பதோடு நீர் மற்றும் காற்று மாசுபடுவதை தவிர்க்க உதவுகின்றது. பல்வகைப்பட்ட மூடாக்கு பயிர்கள் மண்ணில் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களின் பயன்பாட்டு திறனை அதிகரிக்க உதவுகின்றது. மேலும் களைகளை தவிர்ப்பதோடு பூச்சி நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பு அளிக்கின்றது. பல தானிய வகை பயிர்கள் மற்றும் மண் ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒன்று அல்லது இரண்டு வகையான தாவரங்களை மூடாக்கு பயிர்களாக பயிரிடும் போது அனைத்து நன்மைகளும் மண்ணிற்கு கிடைப்பதில்லை. எனவே சமீப காலங்களில் குறிப்பாக இரண்டு முதன்மை பயிர்களுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பல தானிய வகைகள் உள்ளடக்கிய பயிர்களை வளர்த்து மடக்கி உழும்பொழுது இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மையில் பல நன்மைகள் கிடைப்பதாக அறியப்படுகிறது. மூடாக்கு பயிர்களுக்கு உகந்த பல தானிய பயிர்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோம். தானியங்களான சோளம், கம்பு, ராகி, பயறு வகைகளான உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, எண்ணெய் வித்துக்களான நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு, நறுமண பயிர்களான கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, கடுகு, பசுந்தால் உரங்களான தக்கைப்பூண்டு, அகத்தி, நரிப்பயிறு, கொள்ளு போன்றவையாகும். பல தானிய வகை பயிர்களை பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட பயிர்களின் விதைகள் அவற்றின் வளர்ச்சித்தன்மை மற்றும் பருவகால தேவையின் அடிப்படையில் வெவ்வேறு விகிதத்தில் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் 2.5 கிலோ தேர்ந்தெடுக்கப்பட்டு கலக்கப்பட வேண்டும். உழவு செய்யப்பட்ட வயலில் இவ்வாறு கலந்த விதைகளை விதைக்க வேண்டும். இந்த தாவரங்கள் அதிகபட்ச இலைத்தழைகளை உற்பத்தி செய்யும் வரை வளரவிட வேண்டும். பின்னர் ஏதேனும் ஒரு தாவர இனம் பூக்கும் போதோ அல்லது பூக்கும் முன்போ அனைத்து பசுந்தாள்களையும் மண்ணின் மேற்பரப்பில் அதே வயலில் மடக்கி உழ வேண்டும். பிறகு அவை சிதைவதற்காக 15 நாட்கள் அப்படியே விட்டுவிட வேண்டும். மண்ணிற்கு கிடைக்கும் முக்கிய நன்மைகள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். மூடாக்கு பயிர்களாக பல தானிய வகை பயிர்களை பயன்படுத்தும் பொழுது மண்ணின் வளம் மேம்படுவதோடு பயிர்களுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களின் அளவு அதிகரிக்கும். வெவ்வேறு ஆழம் கொண்ட பல இன பயிர்களை வளர்ப்பது ஊட்டச்சத்துக்களை மண் அடுக்கின் அடித்தளத்திலிருந்து மேற்பரப்புக்கு திரட்டி அடுத்தடுத்த பயிர்களின் வளர்ச்சிக்கு உதவும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும். பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும். பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும். பூச்சி எதிர்க்கும்

0: அமைப்பில் உதவி டி துர்கா.
1: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: அமைப்பு பி வாசுதேவன்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தாக்கல் செய்து பேசினார். இந்த குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இக்குழு தனது அறிக்கையை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் சமர்ப்பிக்கும் என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுதொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவாதம் முழுவதிலும் தாம் பங்கேற்று பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் திரு அமித்ஷா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம் மற்றும் முடிவிலா ஆற்றல் இளையோரிடம் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேற்றம் காணுமாறும் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவிக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகைக்கேற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் நாட்டு மக்களின் குரல் சமமான வலிமையுடன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல என்றும் மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தவிக அரசு தமது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு

0: எந்த ஒரு மசோதாவையும் கொண்டு வராத நிலையில் அதனை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசினர் தீர்மானம் அவசியமற்றது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% 7.23% அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பின்னரும் தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்கும் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை தமிழக அரசு திட்டமிட்டு பரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு டி டி வி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின்போது பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவலை அப்படியே நிரப்பும் முறையை கடைபிடித்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பெலாரஸின் செர்கோய் பெட்ரோவ் இணையும் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வேங் எவரான் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் ஒடென்ஸ் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் மற்றும் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, ருஜுலா ராமு, டஸ்னிம் மிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் லால்ராம் சங்கா, ஸ்ரவணி வேல்கர் இணையும் திவ்யம் அரோரா, அதித்தி பட் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் பிரதீப் சிங் மற்றும் ஆஷு மௌரியா தலா 2 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05, ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் திரி திரைப்படத்திற்காக ஹரிஹரன், சைந்தவி, வைக்கம் விஜயலட்சுமி பாடியுள்ள பாடல்.

திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரைகானம் 8:30 தொடர்வது நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய ஆங்கில விமர்சனம், டெல்லி அஞ்சல்.

0: total solar eclipse is taking place today, what is being described as a once-in-a-generation celestial event. The total eclipse is passing across parts of the Northern Hemisphere, including Greenland, Iceland, Northern Russia, the Atlantic Ocean, Spain and parts of Portugal, with a deep partial eclipse visible across the UK and Europe. The Intermeteorological Department has predicted the formation of a low-pressure area over the North Bay of Bengal in the next 12 hours, leading to extremely heavy rainfall expected in Odisha and Gangetic West Bengal today and tomorrow. The Weather Department said heavy rainfall conditions are also likely to prevail over Karnataka, East Uttar Pradesh, Gujarat, Tamil Nadu, Karaikal, Puducherry. The Indian fencing team collected 3 gold, 1 silver and 1 bronze medal across various senior individual events on the third day of the Commonwealth Championships at Lagos in Nigeria today. And now before we end the bulletin, the headlines once again. Parliament passes bill to enhance funding and development of cooperative sector, also gives nod to legislation to rename state of Kerala as Keralam. Both houses refer Foreign Contribution Regulation Amendment Bill 2026 to Joint Parliamentary Committee for further scrutiny. Home Minister Amit Shah says he is ready for detailed discussion on any NEET paper leak related issue, writes letter to Lok Sabha Speaker. Finance Minister Nirmala Sitharaman calls for greater private capital mobilization in BRICS economies for global growth. Heavy to extremely heavy rainfall likely over parts of Odisha and Gangetic West Bengal for next 2 days as low pressure forms over Bay of Bengal. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் குறித்த தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகிட்டு இருக்கோம். தொடர்ந்து 5வது ஆண்டா இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க. இந்த இயக்கம் எதற்காக, இப்போ ஏன் சார்?
4: மிக முக்கியமான ஒரு முயற்சியை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி என்பது ஒரு அடையாளமான ஒரு முயற்சி. இது என்ன அடையாளம், இந்த அடையாளத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேவை என்ன, இந்த அடையாளத்தின் மூலமாக அதை செய்வதன் மூலமாக நாம் என்ன வந்து சாதிக்க நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் நம்முடைய சிந்தனையை வந்து உண்மையாக தூண்டிவிடக்கூடிய விஷயமா இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாகவே இந்த முயற்சி நடைபெற்று வருது. குறிப்பாக நீங்கள் சுதந்திர தினத்தை ஒட்டி இதை இந்த முயற்சியை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்து வருகிறது. என்ன அடிப்படை சிக்கல் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நாம பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். சுதந்திர போராட்டம் முடிந்து சுதந்திரம் கிடைத்து 80வது ஆண்டு நடக்கிறது என்றால் ஒரு 20 ஆண்டுகளை ஒரு தலைமுறை என்று வைத்துக் கொண்டால் கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம வந்து 7வது தலைமுறை வரைக்கும் நாம இன்னைக்கு பார்த்து கொண்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப நாம சுதந்திர காலகட்டத்தினுடைய முன்னாடி இருந்த நினைவுகள், அந்த ஒரு போராட்ட காலகட்டத்துக்கான நினைவுகள், அன்றைக்கு நாம் அனுபவித்த வழிகள், வேதனைகள், அந்த துன்பங்கள், அது எதுவுமே தெரியாமல் 6-7 தலைமுறைகள் இன்னைக்கு வந்துவிட்டன. அப்ப இன்னைக்கு நம்முடைய பார்வை என்பது நாம எவ்வளவு துன்பப்பட்டு போராடி நமது முன்னோர்கள் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி தெரியாதவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த போராட்ட காலகட்டத்திலிருந்து நாம் அடுத்தடுத்த கால தலைமுறைகள் வரும்பொழுது நம்முடைய பிரியாரிட்டிஸ் வந்து மாறிக்கொண்டே தான் வரும். இன்றைக்கும் அதே சமயத்தில் நம்முடைய பிரியாரிட்டிஸ் இன்றைக்கு வந்து அடுத்த கட்டம் நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சியாக அல்லது நம்முடைய வந்து தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி, கல்வி, மேம்பாடு, இது எல்லாத்தையும் நோக்கி நம்முடைய பார்வை வந்திருக்கிறது. இவையெல்லாம் நடைபெற்றதற்கு அடிப்படை காரணம் நாம் வாங்கிய சுதந்திரம் தான். அந்த சுதந்திரம் நமக்கு கொடுத்த ஒரு துணிச்சல், அந்த சுதந்திரம் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறோம் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை செய்தி. இப்ப இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சின்ன சின்ன ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை ஆக்கப்பூர்வமாக நாட்டிற்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அல்லது நாட்டு நாம் தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தின் மூலமாக அதை எப்படி தீர்ப்பது என்பதற்கான வழிமுறைகளை தேடுவதை விட்டுவிட்டு நாம் வந்து பல்வேறு வேறு வழிமுறைகளை கையாளுகிறோம். இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய சிக்கல் உருவாகிறது. அப்போ உலக நாடுகளில் பல நாடுகள் இந்தியா என்ற ஒரு வளமான தேசத்தை இன்றைக்கும் பார்த்து கொண்டே இருக்கின்றன. அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தை. இருக்கக்கூடிய மனித வளம் தான் மிக முக்கியமானது. குறிப்பாக நீங்க டிமோகிராபிக் டிவிடெண்ட் என்று இளைஞர்களுடைய ஒரு தொகுப்பு என்று ஒன்றை சொல்வார்கள். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 54%

0: பேர் வந்து இளைஞர்கள். அப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வளம் இருக்கிறது, குறிப்பாக மனித வளம் இருக்கிறது எனும் பார்க்கும்போது, இதை எப்படி தமதாக்கிக் கொள்வது, தங்களுடைய சந்தையாக எப்படி மாற்றுவது என்பதற்கான ஒரு பெரிய திட்டமிடல் ஒன்று நடந்து கொண்டே இருக்குது. பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்றது. 140 கோடி பேர் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை. அப்போ இதுதான் வந்து உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனை. அப்போ என்ன நடக்கிறது என்றால், இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்திய அரசாங்கம் விழித்தெழுந்து கொண்டு, ஐயா நாம வந்து இப்போ நாம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிருபூத்த நெருப்பாக இருக்கக்கூடிய இந்த சுதந்திர உணர்வை நாம் தட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லார் மனதிலும், அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்தியாவிலிருந்து படிப்பதற்காகவோ வேலைவாய்ப்புக்காகவோ வெளிநாடு போகக்கூடிய அத்தனை பேருமே இந்தியாவினுடைய மகிமையை பெருமையை அங்கே போன உணர்வார்கள். நாம எப்படி இந்த நாட்டில் இருந்தோம், நாம எப்படி வாழ்ந்தோம், எப்படி சாப்பிட்டோம், எப்படி வளர்ந்தோம், என்ன விதமான ஒரு நினைவுகள் இருக்கின்றன, அங்கே போன பிற்பாடு தான் பலருக்கு இந்தியாவினுடைய சுதந்திரம், அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வசதி, அது கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிம்மதி, இது அத்தனையுமே பல பேர் வெளிநாடுகளுக்கு போன பின்னால் தான், இந்தியாவை பற்றிய பெருமை அவர்களுக்கு அங்கே போன பின்னால் தான் புரிகிறது. அப்போ இப்போ நாம என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்கள் மத்தியிலையும் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. உங்க அடிமனசில் இருக்கக்கூடிய அந்த தேசியம் என்ற உணர்வை, சிங்கப்பூர் ஆகட்டும், எந்த ஒரு வெளிநாடாக இருந்தாலும், அவர்கள் வந்து நீங்க படித்த உடனே, பிளஸ் டூ முடித்த உடனே, அல்லது நீங்க கல்லூரி முடித்த உடனே ஓராண்டு நீங்க ராணுவ பயிற்சிக்கு அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா, என்ன நோக்கம்னா, அந்த நாட்டை பற்றி இருக்கக்கூடிய அடிப்படை உணர்வை அவர்களுக்கு கடத்துகிறார்கள் என்று அர்த்தம். அப்ப நம்ம நாட்டில் இன்னும் அந்த மாதிரியான ஒரு வழிமுறை இல்லை. ஆனா நாம என்ன இப்ப நம்ம கடத்த முயற்சி செய்கிறோம், இந்த 5 ஆண்டுகளாக இந்த இல்லந்தோறும் தேசிய கொடி என்பதின் வாயிலாக என்ன விஷயத்தை நாம கடத்த முயல்கிறோம் என்றால், அப்பா உங்க மனசுல அடியில ஒன்னு இருக்கு, அதுக்கு பேர் தேசியம். இந்த நாடு, இந்த நாட்டினுடைய மக்கள், இந்த நாட்டினுடைய எதிர்காலம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டை நாம் உருவாக்கி இருக்கிறோம், எனது தந்தை உருவாக்கி இருக்கிறார், எனது தாத்தா உருவாக்கி இருக்கிறார், அவர் விதைத்த விதையினுடைய பலனைத்தான் நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நுகரக்கூடிய இதே சுதந்திரத்தை எனது பேரன் வந்து நாளைக்கு நுகர வேண்டும் என்றால், இந்த சுதந்திரத்தை முழுமையாக காப்பாற்றி என்னுடைய பேரனுக்கோ எனது மகனுக்கோ நான் வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால், நான் இன்றைக்கு அந்த உணர்வோடு நான் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த தேசிய கொடி என்பது அதனுடைய அடையாளம், இந்த நாள் என்பது அதற்கான அடையாளம், இந்த சுதந்திர தினம் என்பது அதற்கான அடையாளம், அதற்கு பின்னே இருப்பது இந்த உணர்வு. உங்கள் அடிமனத்தில், ஆழத்தில் நீங்கள் ஒரு இந்தியனாக, இந்த நாட்டினுடைய தேசியத்தை விரும்பக்கூடியவனாக, இந்த நாட்டின் ஒற்றுமையையும் வளத்தையும் எதிர்காலத்தையும் சுபிட்சத்தையும் விரும்பக்கூடியவனாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் அடிமனத்திலும் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சியை தட்டி எழுப்பி, நாம் நமது, நம்முடைய நாடு, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய நோக்கம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சியாகத்தான் இந்த இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற இந்த சிந்தனை வந்து உருவாகி இருக்கிறது. இது தேசிய கொடி என்பது வெறும் ஒரு அடையாளம்தான், ஆனால் இந்த அடையாளத்திற்கு பின் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிந்தனை தாக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியைத்தான் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது.
1: நிச்சயமா சார், அதாவது நீங்க சொன்ன விஷயத்திலிருந்து ரெண்டு முக்கியமான அம்சங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று, எந்த வகையில் இருந்தாலும் அடிமைத்தலை அப்படின்றது அடிமைத்தலை தான், முன்பு இருந்தது வேற, இப்போ இருந்தது வேற அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள மீண்டும் நாடு சிக்கிவிடக் கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம். இன்னொன்று, நம்மளுடைய காலத்துல, நாம பயின்ற காலத்துல இருந்த அந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து தேசிய கொடி ஏற்றி அந்த மாதிரி இருந்த உணர்வுகள்ன்றது வேற, இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு உணர்வை வளர்க்கணும். ஏன்னா நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு 7 தலைமுறை தாண்டி வந்து நம்ம இப்ப வந்துட்டோம். அதனால அந்த சுதந்திர தாகம் அப்படின்றது குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடியுது. இப்போ இந்த தேசிய கொடி அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சார், அதற்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்ற வகையில இந்த இயக்கம் வந்து கொண்டு செல்லப்படுது அப்படின்னு சொல்லலாமா?
0: அடையாளம் என்று வரும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, தேசியத்தை, தேசிய உணர்வை தட்டி எழுப்பதற்கான அடையாளமாக இன்றைக்கும் நாம் வைத்திருப்பது என்பது இந்த தேசிய கொடிதான். இந்த தேசிய கொடிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. 1906 இருந்து தொடங்கி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை இதற்கான ஒரு பல்வேறு வடிவங்கள் மாறி இருக்கின்றன. இந்த வடிவங்களை வந்து நீங்க வேற வேற காலகட்டத்தில் வேற வேற வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஒரு வடிவத்தை உருவாக்கினார், பின்னாடி இன்னொருத்தர் வந்து உருவாக்குறாங்க, கடைசியாக நாம வந்து இப்ப பயன்படுத்தக்கூடிய தேசிய கொடிக்கு முன்பாக நாம வந்து ராட்டையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு இதே தேசிய கொடியை பயன்படுத்தி இருக்கிறோம். பின்னர் கடைசியில் அந்த இடத்துல நம்ம வந்து அசோக சக்கரத்தை வைத்து இன்றைக்கு தேசிய கொடி. இப்போ இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த வரலாறுல என்ன முக்கியமான செய்தினா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தேசிய கொடியை உருவாக்கியவர்கள் அதை போற்றி பாதுகாக்க வேண்டும், அதை எந்த காலகட்டத்திலும் நாம் கைவிட்டு விடக் கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த போராட்டத்தில் அந்த கொடியை தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் நம்ம ஊருடைய குடிகாத்த குமரனிலிருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் நீங்கள் யார் எதை செய்திருக்கிறார்கள் என்றால், எதை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள், எதற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றால், எந்த காலகட்டத்திலும் இந்த கையில் ஏந்திய நமது தேசிய கொடியை கீழே தவறவிட்டு கூடாது

0: என்பதற்காகத்தான் அவர்கள் போராடியிருக்கிறார். இப்ப நீங்க ஆர்யா என்பவர் வந்து நீங்க இங்க கோட்டை கொத்தளத்தில் போய் இரவோடு இரவாக பிரிட்டிஷனுடைய ராஜ்யத்தில் போய் குடியேற்றார். என்னத்துக்காக? நாம பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு கொடியை இறக்கிவிட்டு நமது கொடியை ஏற்றுகிறார். அப்போ கொடி என்பது நம்முடைய வரலாற்றிலேயும் நம்முடைய ஒரு ஒரு பண்பாட்டோடும் ஒருங்கிணைந்தது. இப்ப நீங்க ஒவ்வொரு மன்னரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாத்தீங்கன்னா கொடி கண்டிப்பாக அவரிடம் வைத்திருப்பார். இன்றைக்கு நாம் அடையாளப்படுத்தும் போது கூட மீன் கொடி என்றோ இல்ல புலிக்கொடி என்றோ நாம் வந்து பழைய ராஜ்யங்களில் இருக்கக்கூடிய கொடிகளை பற்றி பேசுகிறோம். அப்போ நம்முடைய அந்த கொடி என்பது அவருடைய அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய ஒரு சின்னமாகவும் அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய பெருமையையும் அந்த ஆட்சி அதிகாரம் எப்படிப்பட்ட மக்கள் நலனோடு அது வாழ்ந்தது என்பதை சொல்வதற்குமான அடையாளமாகத்தான் நாம் அந்த கொடியை நாம் பயன்படுத்தியிருக்கோம். நமது தமிழகத்தினுடைய தமிழ் வரலாற்றிலேயே இதற்கான மிகப்பெரிய உதாரணங்கள் இருக்கின்றன. அப்போ தேசிய அளவில் பார்க்கும்போது போராட்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கொடியானது ஒரு மகத்தான ஒரு பணியை செய்திருக்கிறது. அதை வைத்துக் கொண்டுதான் பல இடங்களில் மக்களை ஒருங்கிணைக்க முடிந்திருக்கிறது. பல போராட்டங்களில் அதுதான் முன்னிலை வகித்து சென்றிருக்கிறது. அந்த கொடியின் கீழ் அணிவகுத்து நிற்பது என்பதுதான் போராட்டக்காரர்களின் மகத்தான ஒரே பணியாக இருந்திருக்கிறது. அப்போ அந்த கொடி என்பது நமக்கு முன்னால் நிற்கக்கூடிய, நம்மை வலிமைப்படுத்தக்கூடிய, நம்மை வழி நடத்தக்கூடிய ஓர் அம்சத்தை அந்த கொடி பெற்றிருக்கிறது. அப்போ அந்த கொடியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் அந்த ஒரு வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக, அந்த உணர்வெழுச்சியினுடைய தொடர்ச்சியாக, போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் அந்த கொடியை முன்னிலைப்படுத்தி 5 ஆண்டுகளாக அந்த கொடியினுடைய கீழ் அணிவகுத்து நிற்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு மகத்தான ஒரு புதிய சிந்தனை மாற்றத்துக்கான ஒரு வழியை வந்து உருவாக்கப் போகிறார்கள்.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி சுதந்திர போராட்ட வரலாறு அப்படின்றது நிச்சயமா வந்து ஒரு உணர்வு பூர்வமானது தான். அந்த வரலாறை வந்து முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த போராட்டம், அதற்கு பிறகு நாம் அடைந்த மகத்தான அந்த விடுதலை, அதன் பிறகு நாடு அடைந்த முன்னேற்றம், தற்போது நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சூழல், இப்படி நிறைய விஷயங்களை வந்து இதன் வாயிலா நம்ம உணர்ந்து கொள்ள ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்கா சார்?
0: ஆமா, ஒண்ணு இல்ல, சாதாரண உங்களுடைய சட்டை பையில நீங்க அந்த மூவர்ண கொடியை நீங்க குத்தி கொண்டாவே உங்களுக்கு வேற விதமான ஒரு எண்ணம் வந்து மனசுல ஏற்படும். அப்போ அது ஏதோ ஒன்று செய்கிறது. அந்த என்ன ஏதோ ஒன்று செய்கிறது என்றால், நான் இந்த நாட்டுக்காக பணியாற்றிருக்கிறேன், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த நாடு எனக்கு முன்னால் வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறது, இந்த நாடு இந்த கொடியை முழுமையாக பெறுவதற்கு அடைந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன, ஒரு சின்ன சின்னம் தான், அந்த அடையாளம் தான். அந்த அடையாளம் என்பது பின்னே ஒரு மகத்தான வரலாறை தன்குள் சேமித்து வைத்திருக்கிறது. அப்போ அந்த வரலாறு அந்த ஒரு சின்ன சின்னத்திலிருந்து, அந்த அடையாளத்திலிருந்து இயல்பாக மனிதனை தூண்டிவிடுகிறது, ஞாபகத்தை தூண்டிவிடுகிறது, நம்முடைய எண்ணங்களை தூண்டிவிடுகிறது. இது எதற்காக நாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த கொடியை ஏற்றுகிறோம், எதற்காக நாம் இதை வந்து நம்முடைய சட்டைப்பையில் குத்திக் கொள்கிறோம், எதற்காக நாம் சல்யூட் பண்றோம், இது அத்தனைக்குமான கேள்வி ஒன்று இருக்குது இல்ல. இந்த கேள்வியில் இருந்தால் நாம் உடனடியாக நம்ம வரலாற்றுக்குள் போகிறோம். அந்த வரலாறு என்ன செய்தது? அப்ப அந்த வரலாறு செய்ததனுடைய பலன், நாம் இந்த 80 ஆண்டுகளாக என்ன பலனை அடைந்திருக்கிறோம், என்ன வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம், என்ன விதமான முன்னேற்றங்களை நாம் கண்டிருக்கிறோம், நான் எனது தாத்தா என்னவாக இருந்தார், அவருடைய தாத்தா என்னவாக இருந்தார், நான் என்னவாக இருக்கிறேன் என்று திரும்பி பார்க்கும்போது அந்த வளர்ச்சியானதும் அந்த முன்னேற்றம் வந்து வாழ்க்கை தரம் எல்லாவற்றிலும் ஏற்பட்டிருக்கூடிய வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி ஆனாலும் சரி, அல்லது நீங்க உள்நாட்டு கட்டுமானத்தில் ஏற்பட்டிருக்கூடிய வளர்ச்சி ஆனாலும், இன்றைக்கு மாதிரி அன்றைய காலகட்டத்தில் ஒரு ரயில் பயணம் இருந்ததில்லை, இன்று மாதிரி அன்றைக்கு ஒரு விமான பயணம் இருந்ததில்லை, இன்று மாதிரி அது ஒரு கப்பல் பயணம் இருந்ததில்லை, இன்று மாதிரி நம்முடைய எந்த இடத்திலும் நாம சுதந்திரமாக உள்ளே சென்று நமக்கான உரிமைகளை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததில்லை. இப்ப இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு அரசாங்க அலுவலகத்தில் எனக்கான தேவைகளை கேட்க முடிகிறது என்றால், இது எனக்கான அரசாங்கமாக நான் உருவாக்கி கொண்டேன். எப்போ நடந்தது? இந்த 80 ஆண்டுகளில் நடைபெற்றது. அப்போ எனக்கான உரிமைகள், எனக்கான ஒரு முக்கியமான நான் பெற வேண்டியவை என்ன, நான் அடைய வேண்டிய வளர்ச்சி என்ன, இது எப்போ நடந்தது? இந்த 80 ஆண்டுகளில் நடைபெற்றது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கொடி அந்த ஒரு மொத்த சமூக பொருளாதார மற்றும் வந்து வரலாற்றையும் சேர்த்து சொல்கிறது. இந்த 80 ஆண்டு காலத்தினுடைய வளர்ச்சியை சேர்த்து சொல்கிறது. இந்த 80 ஆண்டுகளில் ஏற்பட்ட பல்வேறு முன்னேற்றங்களை சேர்த்து சொல்கிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது? சுதந்திரம் பெற்றதால் நடந்தது. அந்த சுதந்திரம் பெற்றதற்கான ஒரு அடையாளம் என்ன? இந்த கொடி. அப்போ அந்த கொடியில் இருந்துதான் நாம் வந்து நம்மை வரலாற்றை நாம் வந்து இன்னைக்கு ஒரு சுருக்கமான வடிவத்தில் வைத்திருக்கிறோம், ஒரு கொடியாக வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த கொடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்பது எந்த ஒரு இந்தியன் மனத்திலும் சட்டென எழுந்து நிற்பதற்கான காரணம் அந்த அடையாளம் தான். அப்போ இயல்பாகவே நாம் வந்து அந்த கொடியை அடையாளமாக வைத்துக் கொண்டு இந்த என்டையர் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்பது மீண்டும் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் இந்த உணர்வை எழுப்புவதற்கான ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாகத்தான் அதை பார்க்கிறேன்.
1: நிச்சயமா சார், அதாவது நீங்க சொன்னீங்க என்னன்னா, ஒரு சுதந்திரத்திற்கு பிறகுதான் இந்த வளர்ச்சி அப்படின்றது நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். என்னன்னா, சுதந்திரமான ஒரு நாடு வந்து தன்னுடைய வளர்ச்சியை வந்து தன் போக்கில் வந்து நிச்சயமாக கொண்டு போக முடியும் அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுதந்திரமான நாட்டில் வந்து மக்களை மையப்படுத்தின ஒரு அரசு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்து திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்றதுக்கும் இந்த விஷயம் வந்து ஒரு சான்றாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போது தேசிய கொடியை பற்றி நம்ம வந்து பேசி

0: இருக்கோம். இந்த தேசிய கொடி ஏற்றதுல வந்து நிறைய விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடி ஏற்றணுன்ற உணர்வு இருக்கணும், ஆனா அந்த கொடியை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணுன்ற விஷயமும் ரொம்ப அவசியமான ஒன்றுதான். தேசிய கொடி ஏற்றுறதுக்கான விதிமுறைகள்னா என்னெல்லாம் இருக்கு சார்? முக்கியமா ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதிமுறைகள்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க?
1: காலையில விடிஞ்ச பிற்பாடு கொடி ஏற்றணும், மாலையில் அந்தி சாய்வதற்கு முன்னாடி கொடியை இறக்கிறணும். இதுதான் அடிப்படை விதி. ஒழுங்காக அதனுடைய மேலே எது கீழே எதுன்னு பார்த்து தலைகீழாலாம் திருப்பி கொடி ஏற்றக்கூடாது, அது தவறு. அதே மாதிரி அரை கம்பத்துலையோ முக்கா கம்பத்துலையோ ஏற்றக்கூடாது, முழுசாக அந்த கம்பத்தில் தான் ஏற்றணும். அதுக்குன்னு வந்து ஒரு ப்ராப்பரான டிசைன் இருக்குது, அது வந்து கடையில் வந்து ப்ராப்பராக அவங்களே வந்து தயாரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஏராளமான கொடிகள் வந்து சந்தையில் கிடைக்கும், நல்ல கொடிகள், நல்ல துணியில் செய்யப்பட்ட கொடிகள், அதை வாங்கி தாராளமாக ஏற்றலாம். அதை வந்து ஏற்றுவதற்கான வீட்டில் கம்பு இருந்தால் கூட போகிறோம், நீங்கள் வீட்டினுடைய மாடியில் கொம்பு ஏற்றி அதை வந்து வைக்கலாம். நார்மலான ஒரு துணி மாதிரி பயன்படுத்தக்கூடாது, அதற்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே கொடி ஏற்றதை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் வந்து இல்லந்தோறும் கொடியேங்குது, அதுதான் காரணம். அதை நம்ம செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம், அதை செய்யணும். ஆனால் அதற்கான வழிமுறைகள் இதுதான். இந்த வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்கள். உங்களால் அது பின்பற்ற முடியாத போது நீங்கள் வந்து பொது இடங்களுக்கு கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்ந்து அந்த கொடியேற்றுவதை வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே கொடியேற்றுவது என்பது ரொம்ப நல்லது. அதை நீங்கள் சாதாரணமாக அதற்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அதற்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, மரியாதை இருக்குது. நல்ல காற்றில் பட்டோலி வீசி பறக்கக்கூடிய இடமா பார்த்து அதை நீங்கள் ஏற்றுங்க. பின்னாடி முடிஞ்ச உடனே மடித்து எடுத்து வச்சுருவேன், சாயங்காலத்துக்கு மேலே அதை எடுத்து பத்திரமாக அடுத்த முறை பயன்படுத்துவதற்கு ஏற்ப பத்திரமாக வச்சுப்பேன். அதை எந்த வகையிலும் சேதப்படுத்தவோ இல்லாமல் அதை பத்திரமாக வைத்துக் கொள்வது மட்டும்தான் இதில் வந்து முக்கியமானது.
0: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசை. டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ கணேச சரணம், ராகம் திலங், ஆதிதாளம், பாபநாசம் சிவன் பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து அம்பநாதோ, தோடிராகம், ஆதிதாளம், பல்லவி கோபாலையர் கிருதி.

acabar.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:45 ஆகாஷ்வாணி நேர்களை நீ கேட்கலாம். காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சியின் முதலில் கே ஜே எஸ் தாஸ் எஸ் பி சைலஜா பாடியுள்ள பாடல் அகல் விளக்கு திரைப்படத்திற்காக.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.3°C, குறைந்தளவு வெப்பநிலை 26.8°C, பதிவான ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.3°C, குறைந்தளவு வெப்பநிலை 26.8°C, ஈரப்பதம் 79%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C, குறைந்தளவு வெப்பநிலை 26 முதல் 27°C நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி. சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5ஆம் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் வெப்பச்சலனம் பி. சரவணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:30 திரைகானம். 9 மணிக்கு அரங்கிசை. அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின். திருச்சேரை பி. கௌஷிக் அவர்கள் மிருதங்கம். கே. ஆர். சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நாளை காலை 10 மணிக்கு முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். ஆர். சௌமியா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் போஷன் அபியான் திட்டம் குறித்த தகவல்கள். நாளை பிற்பகல் 1:30 எண்ணுயிர் தோழி உடையாள் தளபதி குயிலி உரை சித்திரம். எது சுதந்திரம் கலந்துரையாடல். பங்கேற்பவர்கள் இ. வாசுகி, புவனேஸ்வரி ஆகியோர். அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம். நாளை பிற்பகல் 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். நந்தகோபால். 7:25 பண்ணை செய்தி. நாளை 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மதிப்பு கூட்டுதலின் முக்கியத்துவம் நேர்முகம். பங்கேற்பவர் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ. கஸ்தூரி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. சரவணன் அவர்கள். மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய

செயல்பாடுகளும் நேர்முகம். பங்கேற்பவர் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். 8:05-8:30 திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 நாடக மலர் மகனே மகனே நாடகம். எழுதியவர் சேலம் சங்கீதரத்னம் அவர்கள். அமைப்பு சிவமுருகையன், எஸ் ஜான்சன். நாளை இரவு 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: on 660 route kilometer of the Izzat Nagar division of Northeastern Railway at an estimated cost of 295 crore rupees. As part of the Har Ghar Tiranga campaign in Jammu and Kashmir, the Riyasi District Administration today organized a Tiranga boat rally in the River Chenab as part of the celebrations marking 150 years of Vande Mataram, with the aim of fostering patriotic spirit among the people ahead of the Independence Day celebrations. In Maharashtra, the campaign is gaining momentum ahead of Independence Day, with patriotic rallies, cultural programs and a range of other activities being organized across the state. The India Meteorological Department, IMD, has predicted the formation of a low-pressure area over the North Bay of Bengal in the next 12 hours, leading to extremely heavy rainfall expected in Odisha and Gangetic, West Bengal, today and tomorrow. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களே 101.4 MHz எஃப்எம் ரெயின்போ 100.1 MHz எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியிலே 720 KHz, மதுரை மத்தியிலே 1269 KHz அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.